0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பிறப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல் முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்பகாலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும், இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங். அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடிப்பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சௌகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஒரு தரம் அம்மம்மா ஒரு தரம் அவசரம் அப்பப்பா அவசரம் ஒரு தரம் ப்ளீஸ் ஒரு தரம் அவசரம் அப்பப்பா அவசரம் ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை.

ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிறாடை மூர்த்தி. வெண்ணிறாடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு இரண்டு நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிறாடை மூர்த்தி 65இல் சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிறாடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்து விட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75இல் வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு இரு நாயகியர், ஒருவர் வெண்ணிறாடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். இரண்டு நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ்பிபியும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்ப காலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்கத் தொடங்கினர். சி வி ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசதிலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிறாடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க, அழகர் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதய கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஊரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர். முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி. முதன் முதலில் 1961 சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 1945 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தேர். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 1945 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக

ஐந்தில் லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள், எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 61 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 68 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகை நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர், விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏ வி எம் ராஜன், புஷ்பலதா, சவுகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார். இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான பிசு, காலம் சென்ற பிசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார். எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம் என் திரைப்படம் 65, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில், அன்னையும் பிதாவும், பால் குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும் நல்லது. உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஏனுங்கம் அப்பிள்ளை என்ன நினைப்பு,
இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீர்

ஏ நெனப்ப இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு. சிறு பொண்ணு அள்ளி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு ஈடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு. இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு. வயசிலே முல்லை மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

தாளத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்து

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன். எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமானாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64-ல். பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைசத்திலகம் கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி, அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும், குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடி கொடுத்தார்கள் எஸ் பி. பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா. கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்களும் கலிகத்தில் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலிகத்தில் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வளமை போன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதிட்டு காற்றிலையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதமான காலை பொழுதை மனதிற்கு இதமான பாடல்களுடன் அலங்கரிக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காலை வேளையை அலங்கரிக்கப் போகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் இரு பாடல்கள். முதல் ஒரு பாடல் ஒலித்தால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தையில் உள்ள முதல் வரியில் அடுத்த பாடல் காற்றலையில் ஒலித்து வருவது இது வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அமோக ஆதரவும் மற்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கின்றது என்றபடியினால் தொடர்ந்தும் ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையில் காற்றலையில் வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களும் கூறப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். அந்த வரியில் இன்று என்ன பாடல் முதல் ஒலிக்கப் போகின்றது, அதற்கு பின்னால் வருகின்ற பாடல்கள் எப்படி அந்த வரியினுடைய சம்பந்தப்பட்டது என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். காட்டிலேயே அலங்கரிக்கின்ற முதல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஒருவரையில் இரு பாடல்கள் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

இதமான காலை பொழுதில் மனதுக்கிதமான பாடல்களுடன் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

0: அள்ளி வழங்க.
1: காற்றலையில் இதுவரை நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒருவரையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள் எனக்க காற்று காலை வேளையை அலங்கரித்து சென்றது ஒருவரையில் இரு பாடல்கள். காற்றலையில் ஒழித்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நன்றி, வணக்கம்.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரிதா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்த திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்துவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: வான்திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்
0: இது காட்டிலையில்
2: Thank you.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is torture. Words can just express.

0: என்ற பாடல்.
1: என்னுக்கு இன்னொன்னு பேரு இருக்கு திரையில், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.
2: ஒன்னா

0: உன்னை ஏமாற்றும்
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர் காந்து கொடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கருந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் அஹர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது,

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிரித்தால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் காற்றலைகிறேன்.

0: முதல் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன். நிலைமை பொறு நிலைமை உன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளையிலிருந்து.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: தங்களுக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் சிவராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதைப்போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்போமா கதைப்போமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பிறப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல் முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங். அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல் திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடிப்பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ

மனம் வெட்கம். அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சௌகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களை உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆசை. ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை, ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை. ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை, ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை. ஒரு தரம் அம்மம்மா ஒரு தரம்,

ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் மூதட்டினில் பிறந்திடும் ஓசை.

ஓசை மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிறாடை மூர்த்தி. வெண்ணிறாடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு இரண்டு நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100ஆவது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிறாடை மூர்த்தி 65இல் சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிறாடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமலஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்து விட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75இல் வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு இரு நாயகியர், ஒருவர் வெண்ணிறாடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். இரண்டு நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ்பிபியும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்ப காலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்கத் தொடங்கினர். சி வி ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரச திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிறாடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க அழகர் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதே கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார் இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் இந்த பாடல் இதோ.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர், முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி முதன் முதலில் 1961 சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 1945 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 1945. லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள் எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 1961 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 1968 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம் கே வி மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகர் நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர் விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார், இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி சீனிவாசன் திரைப்படம்.

படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார். எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம் என் திரைப்படம் 65, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில் அன்னையும் பிதாவும், பால் குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும் நல்லது. உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு ஈடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு. இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீரிப்பு. வயசிலே முல்ல மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன் எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக பின்பு? அன்னை இல்லம், சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமானாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64. பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை யாத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைசை திலகம், கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி, அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ். பி. பாலசுப்ரமணியமும் பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும், குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடி கொடுத்தார்கள் எஸ். பி. பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா. கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்களும் கலிகத்தில் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலிகத்தில் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வளமை போன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதிட்டு காற்றிலையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதமான காலை பொழுதை மனதிற்கு இதமான பாடல்களுடன் அலங்கரிக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காலை வழியை அலங்கரிக்கப் போகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் இரு பாடல்கள். முதல் ஒரு பாடல் ஒலித்தால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தையில் உள்ள முதல் வரியில் அடுத்த பாடல் காற்றலையில் ஒழித்து வருவது, இது வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அமோக ஆதரவும் மற்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கின்றது என்றபடியினால் தொடர்ந்தும் ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையில் காற்றலையில் வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களும் கூறப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். அந்த வரியில் இன்று என்ன பாடல் முதல் ஒழிக்கப் போகின்றது, அதற்கு பின்னால் வருகின்ற பாடல்கள் எப்படி அந்த வரியினுடைய சம்பந்தப்பட்டது என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். காட்டிலேயே அலங்கரிக்கின்ற முதல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஒருவரையில் இரு பாடல்கள் லண்டன் கலையத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

இதமான காலை பொழுதில் மனதுக்கிதமான பாடல்களுடன் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காட்டலையில் இதுவரை நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒருவரையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள் எனக்க காற்று காலை வேளையை அலங்கரித்து சென்றது ஒருவரையில் இரு பாடல்கள். காட்டலையில் ஒழித்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நன்றி, வணக்கம்.

0: இன்றும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: வான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்.
0: இது காட்டிலையில்
2: அம்மா டும்புகள் அம்மா.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is torture, words can just express. Love is gamble, with tears of pain and life's disgrace.

0: என்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு திரையில், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.
2: ஒன்ன நம்பாதே

0: உன்னை ஏமாற்றும்.
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
2: யுத்திரையில், மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவே பாடல்.
1: மனம் பச்சை தண்ணித்தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர் காந்து குடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கருந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவள் கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது,

0: ஓ டியரான், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிரித்தால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகளில்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: கேளுங்கள், அடுத்து வரும் பாடல்.
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில், சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ்வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதைப்போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்போமா கதைப்போமா.
1: இதோ பாடல்கள்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சுநாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பரப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானி என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங், அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடி பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ

மானம் வெட்கம் அவளே என் காதலி. கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சவுகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நேயர்களை உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஒரு தரம் அம்மம்மா ஒரு தரம்

ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் மூதட்டினில் பிறந்திடும் ஓசை.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா, வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிராடை மூர்த்தி 65இல் சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்து விட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75இல் வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு 2 நாயகியர், ஒருவர் வெண்ணிராடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். 2 நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPBயும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்பகாலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான சிவி ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்க தொடங்கினர். சிவி ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசத்திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிராடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க அழகர் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதே கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் இந்த பாடல் இதோ. இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் இந்த பாடல் இதோ.

நா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா. பொன்னை தந்தாலும் கோடி பொருளை தந்தாலும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர், முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி முதன் முதலில் 61 ஆண்டு சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 45 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர்

லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 45. லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி. குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி. லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள், எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 61 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 68 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகை நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர் விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சவுகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார். இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான பிசு, காலம் சென்ற பிசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார். எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம் என் திரைப்படம் 65, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில், அன்னையும் பிதாவும், பால் குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும், நல்லது. உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு இடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு. இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீரிப்பு. வயசிலே முல்லை மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

தாளத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்து.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன் எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக பின்பு? அன்னை இல்லம், சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமானாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64. பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைசை திலகம், கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி, அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி. பாலசுப்ரமணியமும், பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும், குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடிக் கொடுத்தார்கள் எஸ் பி. பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா, கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்களும் கலிகத்தில் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலிகத்தில் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வழமை போன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதிட்டு காற்றலையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதமான காலை பொழுதை மனதிற்கு இதமான பாடல்களுடன் அலங்கரிக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காலை வழியை அலங்கரிக்கப் போகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் இரு பாடல்கள். முதல் ஒரு பாடல் ஒலித்தால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தையில் உள்ள முதல் வரியில் அடுத்த பாடல் காற்றலையில் ஒலித்து வருவது, இது வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அமோக ஆதரவும் மற்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கின்றது என்றபடியினால் தொடர்ந்தும் ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையில் காற்றலையில் வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களும் கூறப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். அந்த வரியில் இன்று என்ன பாடல் முதல் ஒழிக்கப் போகின்றது, அதற்கு பின்னால் வருகின்ற பாடல்கள் எப்படி அந்த வரியினுள் சம்பந்தப்பட்டது என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். காட்டிலை அலங்கரிக்கின்ற முதல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஒருவரையில் இரு பாடல்கள் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

இதமான காலை பொழுதில் மனதுக்கிதமான பாடல்களுடன் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

0: வாழ்வை வழங்க.
1: காட்டலையில் இதுவரை நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒருவரையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள் எனக்கு காற்று காலை வேளையை அலங்கரித்து சென்றது ஒருவரையில் இரு பாடல்கள். காட்டலையில் உழைத்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நன்றி, வணக்கம்.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்
0: இது காட்டிலையில்.
2: அம்மா கட்டும் அம்மா

0: நேயர்கள் இசை குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரையிலிருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is torture. Words can just express.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு தெரியல், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: உன்னை ஏமாற்றும்.
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், பன்றிமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவே பாடல்.
1: மனம் பச்சை தண்ணி தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கருங்காயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்கனு தக்கனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவள் கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்
2: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும் என்ன சொல்லும்

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்று கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளையிலேன்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: பாடங்களுக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏர் ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடிதருமே தங்க பெண்ணு.
1: இது பாடல் காட்டலையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பரப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங், அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடி பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ
அவளே என் காதலி, அவளே என் காதலி, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது

வெட்கம் அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சௌகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஒரு தரம் அம்மம்மா ஒரு தரம் அவசரம் அப்பப்பா அவசரம் ஒரு தரம் ப்ளீஸ் ஒரு தரம் அவசரம் அப்பப்பா அவசரம் ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை.

ஓசை மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சௌகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிராடை மூர்த்தி 65 சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்துவிட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75 வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு 2 நாயகியர், ஒருவர் வெண்ணிராடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். 2 நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPB-யும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்பகாலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான CV ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்கத் தொடங்கினர். CV ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரச திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிராடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க அழகர் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதே கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஊரத்திலே என்ற திரைப்படத்தில் கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஊரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா

விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் இந்த பாடல் இதோ. Mm-hmm.

கண்ணே பிள்ளை ஒன்றை கையில் கொண்டு வா, கண்ணா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா. பொன்னை தந்தாலும் கோடி பொருளை தந்தாலும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலையுலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர். முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி. முதன் முதலில் 1961 சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முரு

மக்கன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க, வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 45 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 45 லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள், எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 61 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 68 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிக நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர் விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார். இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார். எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம் என் திரைப்படம் 65, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில், அன்னையும் பிதாவும், பால் குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம்,
இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன். ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு? ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினைப்பு? இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு? சிறு பொண்ணு அள்ளி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு, அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு ஈடம் தொட்டு வலம் தொட்டு, ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு? இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு? வயசிலே முள்ள மொட்டு வாலிபம் காளை கட்டு, அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

தாளத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன். எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமானாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64-ல். பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைச திலகம், கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி, அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி. பாலசுப்ரமணியமும், பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும், குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடிக் கொடுத்தார்கள் எஸ் பி. பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா. கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்க நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலைஞர் நேரம் 12:20, மைக்ராஜ்யத்தில் 11:20, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:20, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:50. பிறந்திருக்கின்ற இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிய நற்பொழுதாக அமைய எல்லாம் மெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளங்கவந்த ராகம் ஊடாக இணைந்து கொள்ளப் போகிறோம். இந்த 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் புதன்கிழமை, ஸ்ரீ பராவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி, 9ஆம் தேதி

அரசுக்கான காலநிலையை இப்பொழுது பார்க்கிறோம். இப்பொழுது 30 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை பூச்சியமாகவும் ஈரப்பதம் 20% காற்று 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று சொல்லப்பட்டுகிறது. வானம் படுபயங்கரமான வெயிலோடு காணப்படும். இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 35-36 உயரக்கூடும் என்று சொல்லப்பட்டுகிறது. என்று கனிக்குள் அதாவது வந்து மிக அதிகமான வெயில் இருக்கும் என்று சொல்லி பாரிஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பாரிஸுக்கான காலநிலை அறிக்கை. யாழ்ப்பாணத்தை பார்க்கிற பொழுது இப்பொழுது 32 செல்சியஸ் வாகையாக இந்த மாலை நேரம் உணரப்படுகிறது. மழை 6% ஈரப்பதம் 71% காற்று 37 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கும் வானம் வெயிலோடு காணப்படுகிறது. அதிகமான வெயிலோடு கனிக்குள் என்று சொல்லப்படுகிற அதாவது வந்து அகோரமான வெயிலோடு யாழ்ப்பாணம் காணப்படுகிறது.

உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த அந்த காலத்திலே ஒலிபரப்பாகி அனைத்து இனிய பாடல் தெரிவுகளுடன் இந்த நிகழ்வு வானொலி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இணைந்து உங்களுக்கான விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய நேரம் இது. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கப்படுகிற பாடல் எனது அம்மாவுக்கான பாடல் வழங்க ஒன்று. இந்த பாடலோடு அனைத்து அம்மாக்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வருகிறது அம்மா பாடல். கற்போம் பாடலை.

0: அம்மா அம்மா, என்னமா இதெல்லாம்?
1: ஏண்டா தட்டி விட்டே?
0: என்னால பாக்க முடியலம்மா, உன் கையில தீ எறியறத என்னால தாங்கிக்க முடியலம்மா.
1: அட பைத்தியக்கார பயலே, சாமிக்கு சூடம் கொடுத்துறப்ப அது தீ இல்ல ஜோதி, சுடாதுப்பா.
0: நீ என்ன வேணா சொல்லுமா, சாமி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உன்னைய வர்த்திக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது.
1: எதுக்கே இப்படி பயந்துகிட்டியே? ஒரு நாள் செத்துட்டா இந்த கட்ட கொழுந்து விட்டு எரிய போகுதே, அப்ப என்னப்பா செய்ய போற?
0: அம்மா அப்படியெல்லாம் நடக்காது, அப்படி நடந்தா அதை பார்க்க சக்தி எனக்கு இருக்காது.

ஒலித்த பாடல் அது எனது அம்மாவுக்கான பாடல். அந்த பாடலோடு அனைத்து அம்மாக்களையும் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒலித்தது காட்டிலையில் பாடல். உள்ள கலந்த ராகங்கள் இது சிறு தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி. கலிக நேரம் 12:30 நிமிடம், வைக்கராட்சியத்தில் 11:30 நிமிடம், கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:30 நிமிடம், தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 4 மணி. வருகிற பாடல்

கட்சி கொள்கை என்று மேடைக்கு வந்தவர்கள் காட்டிலே லட்சியத்தை பறக்கவிட்டார். கட்சி கொள்கை என்று மேடைக்கு வந்தவர்கள் காட்டி

0: இல்லாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி இணைப்பில் இருக்கிற அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் வணக்கம். ராதாகிருஷ்ணன் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: காலை 6:30 மணி தான் சொன்னீங்க, சரியான டைமிங்க
1: சொல்லுங்க.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: 6:30 இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறது, நீங்க சொன்ன மாதிரி சூரியபகவான் தரிசனம்.
1: எங்களுக்கு எல்லாம் ஒரே தொடர்ந்து திருவிழாதான் இந்த வாரம் முழுக்க. நேற்று தொலைக்காட்சியில் அறிவித்தார்கள் 40 வரப்போதுன்னு சொல்லியே.
2: சரியான பரவாயில்ல, நாங்க எதிர்பார்த்ததும் இப்பதான் பெறுகிறது. அதிகமா பெருகு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
1: அதுதான் எதுவும் எல்லாமே அளவோட இருந்தா சிறப்பாக இருக்கும். அளவுக்கு முரணத்தானே பிரச்சனை, அளவுக்கு முரணத்தான் பிரச்சனை.
2: அளவுக்கு மிஞ்சினா பழமொழியும்
1: இருக்கலாம்.
2: நல்ல ஒரு பாடல் அம்மா பெரி போட்டிருந்தீங்க, என்னை வேலையை அலும்பிடுன்னு சொன்னா கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு லைன் எடுக்கிறது. அல்லாடி போனா இங்க கஷ்டமா.
1: எப்படி இருக்கிறாரு பேர குழந்தை? நிலமா
2: இருக்கிறாரா? வெளியே இருக்கிறாரு, இப்ப வெளியே வருதுன்னு தெரியல. பாத்துக்கு பாட்டு ஒன்று கேட்டு போகணும்
1: வந்தேன்.
2: பாடல் என்ன
1: அடுத்து மற்ற பாடல்கள் சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்ததும் அதுவும் நீங்க அண்டை கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாடலும் ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பாடல் என்ன?
2: நல்ல ஒரு பாடல் என்ன? தர்மானி என்ற பாடம் நினைக்கிறேன். நல்ல சத்துவ பாட்டு
1: அந்த காலத்திலேயே இதெல்லாத்தையும் கற்பனை பண்ணி எழுதியிருக்கிறார்கள். பல பாடல்கள் இந்த காலத்துக்கும் ஏற்ற மாதிரி அல்லவா அந்த கருத்துக்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன.
2: என்ன பண்டுக்கட்ட கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் பழைய மருதாசியாக்கள் பாடல கேட்க இப்ப பண்டுக்கோட்ட சிங்கர் நல்ல தத்துவ ஞானி, அவர் நல்லா
1: எழுதியிருக்காரு. கொஞ்சம் பாடல்தான் எழுதினவர், ஆனா அத்தனை பாடல்களும் அவருடைய பாடல்கள் வந்து அருமையான தத்துவ பாடல்கள். என்ன
2: அவருடைய ஆயுள் கனாலும் ஆண்டவன் வைத்திருக்கவில்லை, இளமையில அளர்ந்து விட்டார் பண்டுக்கோட்டை.
1: ஆமா ஆமா ஆமா.
2: சிறப்பா தாக்கி முன்னித்தான் கோயில் என்ன அம்மாவுக்கு பின்பாக கோயில் ஆலயத்தை காட்டு அம்மா தானே. நல்ல ஒரு பாடல் அது. அதுக்காண்டி அண்ணா அப்பா மேல குறைத்து கொள்ள முடியாது. என்ன கேட்டா எங்க ரெஸ்டாரண்ட் எங்க முதலாளி சொல்லி வரேன்னு கேட்டேன். இந்த மதுரை ஸ்டேண்ட் சரியான பாட்டி கச்சான் பாட்டி வரும் அன்றைக்கு. அதே நேரம் பாதஸ்ரீக்கு அரைவாசி தான் பெறும் ரிசர்வேஷன் பாட்டிகள் எல்லாம். சிரிச்சு கொண்டே சொல்லுவார் ராஜா மதர்ஸ். ஓ மதர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓகேயா, ஃபாதர் பே த பில்ஸ் சொல்லுவாரு. நேர்ச்சியா சொல்லுவாரு கேட்டா எங்களுக்கு வியாபாரம் குறைவு, ஃபாதர்ஸ் டேக்கு மதர்ஸ் டேக்கு டபுளா இருக்குன்னு
1: சொல்லுவாரு.
2: தாய் தான் உள்ளத்தின் முதல் தெய்வம், அதுக்கடுத்த தாப்ப ரெண்டு மாதிரி மரபமா சொல்லுவார். உண்மைந்தான் என்ன, உண்மைந்தான் என்னதான் இருந்தாலும் பிள்ளை தாயை கேட்டு அலையக்க நாங்க தடுத்து விட முடியாது. இப்போதான் நான் அனுபவம்
1: பெறுகிறேன். கனடாவில என்ன புதினங்கள்?
2: புதினங்கள் ஒன்றும் பெருசா பரபரப்பா ஒண்ணும்
1: இல்லைன்னு.
2: அரசாங்கம் சரியான முறையில போய்கொண்டிருக்கிறது, நடையிலேயே போய்கொண்டிருக்கிறது. பெரிசா ஒரு பக்கம் சார் இல்ல வேலை பக்கமோ உண்மை கூடுதலாக அறிக்கைகள் எல்லாம் பொதுவாக விட்டு கொண்டு வருகிறார் நமது பிரதமர். அப்படி இருந்துட்டா பாய்க்கத்தவே
1: இல்லை. அவர் சும்மா ஒரு பக்கத்துக்கு சாய்ந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு நியாயமாக நீதியாக நடக்கிற பொழுது அவர்களுக்கு வரவேற்பும் இருக்கும் அல்லவா?
2: நிச்சயம் நிச்சயம். பெறுவார்கள் நேரம் ஆறானே. அப்ப எனக்கு ஒரு அம்மா அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு என்று பாடல போட்டுடுங்க.
1: அம்மா என்றால் அன்பு,
2: அப்பா என்றால் அறிவு.
1: அப்பா என்றால் அவர்களுக்கு கேட்போம். அன்பு ராதாகிருஷ்ணன் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகள். மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய பொழுது மகிழ்ச்சியாய் உற்சாகமான பொழுதாக பேரனோடு அமையட்டும். நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன். அப்பா
2: நன்றி நன்றியிடம் விடவர்கள் எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துடன் விடப்படுகிறேன்.
1: நன்றி நன்றி நன்றி. கமலஹாசனுடைய பாடலை கேட்பதற்கு முன்பாக இது ஒரு அற்புதமான தத்துவ பாடல். அனைவருக்காகவும் காத்தலைவர்களது பாடல் கேட்போம்.

நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா? சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அற்புதமான கைவரையில் ஒழித்த பாடல், ஒரு இனிமையான பாடலை கேட்டோம். அடுத்து வருகிற பாடல் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் விரும்பி கேட்ட பாடல், அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு.

ஒலித்த வானிலை விரும்புகின்றவர் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் கனடா டொர்னவில் இருந்து இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளங்க வந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகம், உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகத்தில் உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் காற்றிலையில் வந்து கொண்டிருக்கிறது.

0: இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ள கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலைஞர் நேரம் 12:52. கலைஞரம் 12:52. அகிலாட்சியத்தில் 11:52. கனடா கழக பிராந்தத்தில் காலை 6:52. தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 4:22. இணைப்பிலே பாலன் இருக்கிறீர்கள், சசிகலா இருக்கிறீங்க, சசிகலா இருந்து கொள்ளுங்க. பாலன் வணக்கம்.
1: மதிய வணக்கம் சொல்றேன். எல்லாரும் நிலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நிலமா இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நீங்க பாலம் பாடுறேன்
1: செல்வராணி. நம்ம வந்து அடுங்கோ
0: சொல்லுங்க. பாலன் எப்படி இருக்கிறீங்க? நிலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாளைக்கு மப்பண்டு காட்டுது. ஆனா அவங்க சொல்லுகிறார்கள் வந்து வெயில் வந்து 40 வரப்போ வரப்போன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். என்ன ஒன்று தெரிய இல்ல
1: என்ன. செல்வராஜம்மா வந்துட்டு
0: போயிட்டாவா? செல்வராஜம்மா வரையில வரட்டும். நீங்க வாங்க வராமலே. கூப்பிடுவோம். சூழலுக்கு போக இல்லை பாலன் வந்து டிக்கெட் எல்லாம் வந்து என் பேரனுக்கு பிறந்த நாள் 31 அவர் வாங்க தட்டான். சின்ன பேர் 3rd பேரனுக்கு பிறந்த நாள். அப்ப அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். மகளை நேற்று சொன்னார் வந்து வெளியே பார்த்தா 4 உயரமா இருக்கிறது, போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வழக்கமா வந்து நான் வந்து கொப்பனாக்கு கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீ ஆமா பேசிட்டு சசிகலாவை கூப்பிடுவோம். போக இல்ல பாலன் வந்து டிக்கெட் எல்லாம் வந்து என் பேரனுக்கு பிறந்த நாள் 31 அவர் வாங்க தட்டான். சின்ன பேர் 3rd பேரனுக்கு பிறந்த நாள். அப்ப அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். மகளை நேற்று சொன்னார் வந்து வெளியே பார்த்தா

0: அதுகம்பில கூட ஸ்வீடனுக்கு இருக்குது, அது ஏப்ரான் மட்டும்தான் போகுது. அதெல்லாம் வரும்போது வந்தேன், நான் 300 ரூபா கொடுத்து வந்தேன் வரும்போது. வழக்கமாக 60 ரூபா 70 ரூபா 90 ரூபா 100 ரூபான்னு போகிற டிக்கெட்லாம் வந்து இப்போ வந்து 400 ரூபா வைக்கின்றிருக்குது. அதனால் போகிறது இல்லைங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறேன், பார்ப்போம். நன்று தெரிய இல்லைன்னா அதை விட நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. போன வியாழக்கிழமை ஒரு அப்பாயின்மெண்ட் கடைசியாக மறந்து போய் போக விட்டுட்டேன், நாளைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போக வேண்டும். இருக்கிறது அப்படியே விமான டிக்கெட் கிடைச்சா பறக்கிறது, இல்லையண்டா இருக்கிறது,
1: அவ்வளவுதான். என்னண்டா அந்த கோச்சு என்ன சீப்பாயிலோ ரேட், கோச்சு ட்ரெயின் அந்த பஸ் ஓடும்
0: கோச்சில இருந்து இங்க இருந்து சூடன கோச்சில போயில அது பெல்ஜியத்துக்குள்ளால போய் ஜெர்மன் போய் ஜெர்மனுக்குள்ளால டென்மார்க் போய் டென்மார்க்குள்ளால போய் ஸ்வீடன் போறேன்னு சொன்னா 2 நாள் பிடிக்கும் பஸ்ல போறதா இருந்தா.
1: ஏனண்டா பிரான்ஸ்ல இருந்து வருதானே கோச்சு இங்க பப்பலீட் பிரான்ஸ்ல இருந்து வருதானே, பிரான்ஸ் சாரி ஜெர்மன்ல இருந்து வருதானே, இங்க
0: பல நாடுகள்ல அந்த பீலிக்ஸ் பஸ் ஒரு பஸ் 5 ரூபா 10 ரூபாக்கெல்லாம் பஸ் ஓடிக்கொண்டிருக்கு இல்லைங்கிறது அல்ல. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட இங்கே இருந்து ஜெர்மன் போய் ஜெர்மனுக்குள்ளால டென்மார்க் போய் டென்மார்க்குள்ளால ஸ்வீடனுக்கு போறன்றா எப்படி 20 மணித்தியாலத்துக்கு மேல பிடிக்கும். 20 மணித்தியாலம் பஸ்ஸுக்கு இருக்கல அதுலவா, பிளைட்னா 2 மணித்தியாலம் விமானம் எடுத்து வந்து போக 2 மணித்தியாலம், 4 மணித்தியாலத்துல வீட்டை போய் விடலாம். வண்டி காரில் வந்தார்கள், மகள் குடும்பம் வந்து 2 தரம் வண்டியில வந்தார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 18 மணித்தியாலம் பிடித்தது. அவர்கள் வந்து ஒரு முறை வந்து ஜெர்மனில் தங்கியிருந்து அதுக்கு பிறகு வெளிச்சத்திலும் தங்கியிருந்தது, 2ஆம் நாள் தான் வந்தார்கள். தூரம் இப்ப ஜெவனுக்கு நாங்கெல்லாம் போறாங்களா, கணவர் மட்டும் ஞானிகத்தினுடைய வீட்டுக்கெல்லாம் இங்க இருந்து போயிருக்கு நாங்க, அது வருகிறது கணவர் டென்மார்க் போர்டர். அது மட்டுக்கும் மகேசன் நாங்கள் எல்லாரும் அவர் முந்தி நடத்தின விழாக்களுக்கெல்லாம் இங்க இருந்து நாங்கள் போயிருக்கிறோமே, பிரீமனுக்கு போயிருக்கிறோம் கார்ல இங்க இருந்து.
1: நான் மக்கில வர்றேன் உங்களுக்கு சவுண்ட் பண்ணி சிலவா வருது, மக்கில வர்றேன் உங்களுக்கு கேட்க வந்து பாருங்க, கேளுக்க பாருங்க.
0: சொல்லுங்க,
1: நான் மேட்ச்ல விட்டு காய்க்கிறேன்னா இடையுதா?
0: இல்ல இல்ல இடையில நல்லா இருக்குது, தெளிவா தான் இருக்கு.
1: அதான் கேட்டேன், என்னடா எனக்கு இந்த நார்மல் இதை விட சவுண்ட் குறவா வருது.
0: இல்ல இல்ல நீங்க கேட்டு கொள்ளுங்க, இது தனியா தெரியா தெளிவா இருக்குது பாரு. நான் எந்த ரஞ்சம் பிள்ளை நானும் இங்க ஃபேன் போட்டுக்கிறேன், நான் பெருசா இடையே இல்ல
1: போட்டுக்கிறது.
0: காலமான வழியா உடனடியாக வர வண்டி வந்து விட்டது, வந்தா போக முடியல. அப்ப பாப்போம் சந்தர்ப்பம் என்னமான்னு சொல்லி. விமானம் 3-2 விமான டிக்கெட் கிடைச்சா போகலாம், போனா வானொலி நிகழ்ச்சி இருக்காது, அது வேறு, அங்க இருந்து நிகழ்ச்சி செய்ய முடியாது. இவ சின்னாக்களோட அவர்கள் போனா அவரிடம் இருக்க விட மாட்டார்கள், அங்க வாங்குதாத்தான் இங்க வாங்குதாத்தான்னு சொல்லி கூட்டிட்டு தெரிவார்கள். அப்ப அங்க இருந்து நிகழ்ச்சியும் செய்ய முடியாது, அந்த பிரச்சனையும் இருக்கிறது. பாப்போம் பால,
1: சந்தோஷம் பண்ண காலம். இந்தியா நியூஸ் வந்து பார்த்தா நீங்க பார்த்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்தியா டெல்லி போயிட்டாரு அதி விஜய் அதிபர் முதலமைச்சர் விஜய்
0: எங்க போயிட்டாரு?
1: டெல்லியில அவர் கூப்பிட்டு நரேந்திர மோடி
0: அவருக்கு இன்னைக்கு 4 மணிக்கு சந்திக்கிறதுக்கு வந்து அதோட சோனியா காந்தியை சந்திக்க போறார் சொன்னார்கள். ஆனா நான் இன்னைக்கு பழக்கமாக பார்ப்பேன், இன்னைக்கு நான் எழும்புவதற்கு தாமதமாகிவிட்டது, அதனால வந்து செய்திகளை நான் பார்க்க இல்லை, வழக்கமாக செய்தி பார்த்துட்டு தான் வானொலிக்கு வருவேன். நேற்று சொல்லியிருந்தார்கள் அவர் இன்றைக்கு டெல்லி போகிறார், போகிற போது மோடியை சந்திக்கிறார், அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி அவருடைய மகன் என்ன அவருக்கு சோனியா காந்தி அவர்கள் எல்லாரும் சந்திக்கிறதாக சொல்லியிருந்தார்.
1: அணிவகுப்பில் அங்கே பார்த்தேன் போட்டோம் அணிவகுப்பில்.
0: அரசியல் நடக்குது இந்தியாவில் வந்து, அது இந்தியாவுக்கு தெரியுந்தானே, தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு நாடு, மக்கள் தொகை கூடின நாடு, அரசியல் கட்சியின கூடின நாடு, ஆட்சியில் இருந்தவர்கள் ஆட்சியை விட்டுட்டு துடித்து கொண்டிருப்பார்கள். இலங்கை மாதிரி தானே, இலங்கையில் வாக்கு

0: எல்லாரும் ஆட்சியில் இருந்து பதவியில் குறைஞ்ச உடனே இவ்வளவு துடி துடிக்கிறார்கள், ஆட்சியை பிடிக்கணும் பிடிக்கணும் எப்படியாவது கவல் கோணும் என்று சொல்லி துடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி தான் இந்தியாவிலேயும் வந்து அவர்கள் பரம்பரை பரம்பரையாக ரெண்டு ஆட்சியும் ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆண்ட கட்சிகள் இப்பொழுது தங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் ஏதோ ஒரு புது கட்சி வந்து திடீர்னு வந்து ரெண்டு வருஷம் வருஷத்துக்குள்ள ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் சொல்லி கொதித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒழுங்கா இருந்திருந்தா ஆட்சி பிடிக்குதோ இல்லையோ, ஆனா 43 சீட்ல வந்தவர்கள் ஒரு 85-90 வந்திருப்பார்கள்.
1: என்ன சொல்லி
0: சசிகலா ஒரு பக்கத்தால போயிட்டார், தினகரன் ஒரு பக்கத்தால போயிட்டு இப்ப திரும்ப வந்திருக்கிறார், அப்படி இப்படி போய் கொண்டு இருக்குது எல்லாமே. என்ன
1: சந்தோஷம் பண்ணா சொல்ற அணியம்மா மாச்சுது போ சந்தோஷம் பண்ணா என்னைக்கு நீங்க சிறிலங்கால இருந்து ரேடியோ என்ன கேட்கலாம் ஐக்கியா
0: இதே நீங்க கேட்கற மாதிரியே எல்லா நாட்டிலும் இருந்தும் கேட்கலாம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி கேட்கலாம். ஐடிஆர் தமிழ்நாடு அடித்தா வந்து கூகுளுக்குள்ள நிறைய இணையதளங்கள் வரும், அதில் எல்லாத்திலும் கேட்கலாம். ஒரு முக்கியமான ரெண்டு இணையதளத்திலிருந்து எங்களது வானொலி வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறன்றா நாங்கள் 5-6 மாதம் லைனில் இல்லாதபடியாக அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மற்றபடி பல செயலிகளில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி ஐடிஆர் தமிழ்நாடு அடித்தா நிறைய வரும், அதில் ஏதோ ஒன்றை கிளிக் பண்ணல இப்போ உலகம் முழுக்க எங்கே இருந்தும் கேட்கலாம். இதுல விளம்பரம் வராது, உடனே வரும். இது வந்து நீங்க நான் லிங்க் போடுறேன் அதுல கேளுங்க. ஒரு தகவலை சொன்ன உடனே அடுத்த தகவல் இன்னைக்கு வருதுன்றா அது பக்கத்துல இருக்கிற மாதிரி தானே இணையதளம் எல்லாம்.
1: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை உரையாற்றிக்கொண்டு அப்படி எங்கள் ஐடிஆர் வானொலியின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் சரவணையூர் திருவாளர் விஸ்வாசின் சொல்றான குடும்பம் என்று சொல்றான குடும்பத்தில் உள்ளவர்கள் அவருடைய பேர பிள்ளைகள் ஜெய்சன் ஜோர்டன் ஜெய்டன் மற்றும் கலசப்பிக்கிற நேயர்கள் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுகம் வானொலியின் அதிபர்கள் எங்கள் அன்பு சகோதரர் கல்வியங்காடு திருவாளர் கணபதிப்பிள்ளை ரவீந்திரநாதன் குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் மற்றும் ஜோம்பானுடைய சக அரைப்பாள குடும்பங்கள் கலன் சிறப்பிக்கிற நேர்கள் குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் ஐக்கிய வானொலி யுகம் வானொலி கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவு பேர் பெறா கிடைக்கும் சொல்லி அவர் நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து இச்ச மாவட்ட வேலுப்பிள்ளை பாலன் இடகண்ணா பரிசுத்த வேதம் புதிய ஏற்பாட்டுல புனித மத்தே எழுந்த சுவிசேஷம் 10 அதிகாரம் இறை வார்த்தைகள் 20-33 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள்.
0: நன்றி பாலன். அம்மா வணக்கம். அம்மா செல்வராணி அம்மா வணக்கம். கேக்குதம்மா, உங்களுக்கு பாலன் லைலன் உங்களுக்கு விட்டு தந்திருக்கிறாரு, உங்களை எடுத்துட்டு தான் எடுக்க சொல்லி லைல இருந்து விட்டு இருக்கிறாரம்மா. அவருக்கு தண்டியை சொல்லிக் கொள்வோம். எப்படி மறக்கிறீங்க? நேற்று ஐயாவுடைய நேற்றைய நிகழ்வு எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், பாத்தீங்களாம்மா?
2: இன்னும் நேற்று பார்த்தேன் தம்பி, வேற இல்லை. அப்ப உள்ள சொன்னா இன்றைய தான் வரும் என்று.
0: இல்லையம்மா, நேற்று எல்லாமே அனுப்பிவிட்டோம் உங்களுக்கு, படங்கள் எல்லாம் போட்டு, முகநூலில் எல்லாம் போட்டு உங்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிறேன் பாருங்க. உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்க எல்லாம் பாருங்க அம்மா, வீடியோ இருக்கிறது. ஆமா, வீடியோ இருக்கிறது, படங்கள் இருக்கிறது, தகவல் எல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு போட்டுக்கிறேன் பாருங்க. முகநூலும் இருக்கிறது அம்மா, உங்களுக்கு முகநூல்லையும் போட்டுக்கிறேன்.
2: எனக்கு இந்த அவளை பார்க்க தெரியல, சும்மா பார்த்தேன். பிள்ளைகிட்ட கொடுக்குறேன்.
0: வாட்ஸ்அப்ல இருக்கு, உங்களோட வாட்ஸ்அப்லயும் இருக்கு, வாட்ஸ்அப்லயும் பார்க்கலாம் பாருங்கள்.
2: அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதற்கண் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்கள் எப்பொழுதும் சுகமாக, மகிழ்வாக, ஒற்றுமையாக, குடும்ப சமேதர்களாக நீண்ட நெடுங்காலம் இந்த தொண்டுகளை பலருக்கும் செய்து நீங்கள் வல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை இறையிடத்திலே கேட்டுக்கொண்டு, மற்றும் எங்களுடைய சகமானொலி ரவீந்திரன் குடும்பத்தினர், மற்றும் நேயர்கள், மற்ற பெருமக்கள், அறிவிப்பாளர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து இன்று நன்றி தீவார்த்த பாடுவோம் தம்பி.
0: பாருங்கம்மா, பாருங்களுக்கு போவோம்.
2: திருச்சி சம்பனம் ஊவார் மன்னர் கொண்டடியார் தோயுவார் மூவார் பூஷங்கள் நேரித்த அன்று மூவருள் செய்தார் தூமாமலை.

0: வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே, ஆமாம்பிணை வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே. பண் சுமந்த பாடல் பரிசு படித்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பொம்மான் பெருந்துறையான். பெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூடிகொண்டு அக்கோவால் மொத்துண்டு கலிமதுரை மண் சுமந்து கூடிகொண்டு அக்கோவால் மொத்துண்டு பொன் சுமந்தவன் பாடுதுங்கான் அம்மா. நெய்யாத மனத்தினை நெய்விப்பான் இத்தெருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொய்து அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோரை திரை நோக்கிய சுந்தரனே. போதித்த தூய்மன தொண்ட உள்ளேராண்டிற்கும் சில புறவர் தெருநறி சேராமே பில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாக பல்லாண்டு இன்னும் கட பதங்கடந்தானே பல்லாண்டு வேதனறி தடை தூங்க மிகு செல்வத்துறை வழங்க பூத பரம்பரும் வடிக புனிதமாய் மலர்ந்து ஐந்த இந்த வளமைய புகழியான சம்பந்தர்கள் பாத மலர் தலை கொண்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் ஒன்றாத உடமையும் பழுபிணியிலாத உடலும் தடியாத மனமும் அன்புகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத உடையும் தடைகள் மாறாத கொடையும் துணியாத நிதிய நிதியமும் கூணாத கூலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துரிய நின்பாகத்தின் அன்பு முதலில் பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாயே அலையாளி அறிவிலும் மாயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வு அமுதீசரு பாவமகளாத சுகபாணினி அருள்மாமி அபிராமி அமுதீசரு பாவமகளாத சுகபாணி அருள்மாமி அபிராமி.
1: கமல விமல மரகமணி சரகமரிவாதம் கருதருளியனது தனிமை கழிய அறிவு இருபாதம் கருதருணியனது தனிமை கழியறிவு தர வேணும். குமர சமர முருகர் உலகு பரவு கலையோமே, ஒடிய பகடு முடிய முடிவு குரல் சிறு அமரருடரும் அகுணருடனும் அழிய அமர் செய்யாதொல்வானே. அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே, அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே, அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே, பெருமாளே. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டிற்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்கம் எல்லோரும் வாழ்க. நன்றி நம்பி இந்த சந்தர்ப்பத்துக்கு.
2: நன்றி அம்மா, உங்களுக்கு தான் அம்மா நன்றி, உங்களுக்கு தான் நன்றி. நேற்றைய நிகழ்வு அந்த சிறப்பாக தாயகத்திலே அவ்வளவு உதவி செய்ததற்கும், இன்று அவ்வளவு ஓன்று வந்து தேவாரத்தை காலையில் எழுந்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கும், உங்களுக்கு கலையகம் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றியை குறிக்கொள்கிறோம். அம்மா என்ன பாட்டு கேட்போம் அண்டைக்கு?
0: சுடுதண்ணி
2: வச்சு குடிங்கம்மா, சுடுதண்ணி வச்சு சுட சுட குடிக்க வேண்டும். என்ன பாட்டமா கேட்போம்?
1: மாற்றம் சேரும் போது வாசம் வருகிறது, நேரங்காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது.
2: பூவும் காற்றும் சேரும் போது அருமையான பாட்டம்மா. பல கேப்போமா?
1: காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது.
2: வாசம் வருகிறது, ஆமா ஆமா ஆமா. நன்றி அம்மா, இடஞ்சிறப்பின் தன்மைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கட்டும். உங்களுக்கு மீண்டும் அனுப்பியிருக்கிறோம்மா, பாருங்களம்மா படங்களையும் வீடியோவையும் பாருங்களம்மா.
1: நாளைக்கும் வருவீங்க?
2: நாளைக்கு வருவேன் அம்மா, நாளைக்கு வருவேன். ஆமா நாளைக்கு வருவேன். சரியம்மா,
1: கேட்டுக்கொண்டு போட்டேன்.
2: ஆமா இல்ல, நான் வரையில என்ன சொல்லுவேன்மா, வரையில என்னன்னா நான் வரமாட்டேன் என்று சொல்லிட்டு போவேன். அதனுடைய நாளைக்கும் வருவேன், பாருங்கள் வந்து வழங்க போன்று உங்களுடைய வாரம் வானொலியில் ஒலிக்க வேண்டும். பாருங்களம்மா, நன்றி அம்மா.
1: மிக்க நன்றி தம்பி, மிக்க நன்றி. உங்கள் சேவைக்கு நன்றி.
2: ஆமா பாலனக்கம், பாலனக்கம் நன்றி சொல்லிக் கொள்ளுவோம்.
1: சுகமாக எல்லோரும் வாழ அவரிடத்திலே கேட்டுக் கொள்ளுவோம்.
2: நன்றி அம்மா, நன்றி அம்மா. இறைவனை பிரார்த்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம் தம்பி.
2: நன்றி அம்மா, நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இடமே கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இந்த வேளை நெற்பிழியே வந்திருக்கிற எங்கள் வாசத்துக்குரிய தியாகராஜன், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமா இருக்கிறோம் தியாகராஜன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன், நன்றி. உங்களுக்கு
0: நீங்கள் தகவல் அனுப்பியிருந்தீங்கள், நான் வாசித்தேன், மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வானொலியை கேட்டு கொண்டிருந்தீர்கள் சொல்லி தகவலை போட்டிருந்தீர்கள், மிக்க மகிழ்ச்சி. உங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் மிக்க நன்றி. எப்படி இருக்கிறார்கள்? குடும்பத்தில் உள்ள நலமா இருக்கிறார்களா?
1: எல்லாரும் நலமாக இருக்கின்றோம் அண்ணா. மீண்டும் வானொலி ஒழித்ததில் மிகவும் மகிழ்ச்சி.
0: ஆமாம், அவர் பெரிய ஒரு இடவேளை விட்டுட்டோம், அந்த இடவேளையை கொஞ்சம் துவண்டு போய்விட்டோம். மீண்டும் பலர் வந்து தொடங்குகன்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சரி, இருக்கும் முடிந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை செய்வோம் கொண்டு வந்திருக்கின்றோம். நன்றி அன்புக்குரிய தியாகராஜன். எப்படி இருக்கிறது ஊரெல்லாம்? வெயிலெல்லாம் அப்படி கொளுத்துதா? அப்படி
1: இல்லை அண்ணா, இங்கு மே மாதம் தொடக்கத்திலிருந்தே நல்ல மழை அவ்வப்போது பெய்தது. அதனால் காலநிலை இப்போது நன்றாக, வெயில் எல்லாம் இல்லை, குளிராகத்தான் இருக்கின்றது அண்ணா. அதாவது குளிர் இல்லை, வெயில் இல்லை அண்ணா.
0: ஆ, நல்ல காலநிலை இருக்கிறீர்களா? சரி சரி. ஏனென்றா இப்ப பரவலாகவே பல இடங்கள்லயே காலநிலை மாற்றம் தானே. இங்கெல்லாம் வந்து 35-40 அளவுக்கெல்லாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது பாரிசில் எல்லாமே. என்ன
1: அதான், நானும் காலையில் செய்தியில் கேட்டேன், யுகம்பானில் அப்பொழுது ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனேன், அங்கெல்லாமா 40 டிகிரி வருகிறது என்று.
0: பாருங்க, இங்க வந்து வந்தா எல்லாம் வந்து தேவைக்கு அதிகமாகத்தான், அளவுக்கு அதிகமாகத்தான் பெறுமே. என்ன சினோ கொட்டினாலும் அங்க கனடா பொறுத்த வரையில சினோ கொட்டினாலும் அப்படித்தான், வெயில் அடித்தாலும் அப்படித்தான், படு பயங்கரமாக இருக்கும். எங்களுக்கு இப்ப பிரான்சில் இங்க அறிவிச்சிருக்கிறார்கள், நேரு தொலைக்காட்சி அறிவித்தார்கள், இந்த வாரத்தில் வந்து 40 மட்டும் உயரப்போகுது. இப்பவே 33-34 இருக்கிறது. அப்படி அடிச்சு கொள்ள, நம்ம ஊர்ல கத்தரி வெயில் அண்டுவோம் எல்லாம் சொல்லுவோம், இப்ப கத்தரி வெயிலும் பார்க்க பெரிய வெயில் அடிச்சு கொண்டிருக்கேன். என்ன?
1: ஆமாம், நான் அதை கேட்டு ஐரோப்பிய தேசங்களில் இவ்வளவு வெயில் எப்படி வந்தது என்றெல்லாம் யோசிச்சிருக்கிறேன். இங்கும் கூட வட இந்தியாவில் 46-48 எல்லாம் போனது என்ன போன வாரம்.
0: ஆமாம், அது நான் தொலைக்காட்சி செய்திகளில் பார்த்த பொழுது இந்த அரசியல் சதுரங்கம் நடக்குதானே, இப்போ அதை பார்க்குற போது இந்த தகவலும் வந்து கொண்டிருந்தானே. பல இடங்களில் வெப்பத்தினுடைய அலை தாங்க முடியாமல் மக்கள் உடகிற துன்பம் எல்லாத்தையும் போட்டு காட்டி கொண்டிருந்தார்கள். சில இடங்களில் சில உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டதாக அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
1: ஆமாண்ணா, இங்கே மே மாதம் தொடங்குவதற்கு முன் எங்களுக்கு எப்போதும் ஏப்ரல் மாதம் 2வது வாரம், 3வது, 4வது வாரங்களில் கத்திரி வெயில் எங்களுக்கு இருக்கும் இந்த பகுதியில். அப்போது எனக்கு தெரிந்தவர்களே அந்த ஸ்ட்ரோக், சன் ஸ்ட்ரோக் என்று வெயிலில் ஏற்பட்டதாக மயக்கமடைந்து மூர்ச்சியாகி விட்டார்கள்.
0: ஆமாம், இரண்டு வெயில் அவருடைய தாக்கம் கொடுக்குற பொழுது ரத்த அழுத்தங்கள் தான் வந்து சற்று அதிகமாக பாதிக்கப்படுறதாக சொல்லிக்கொள்வார்கள். நான் வரும்போது இந்த பிராந்தத்தில் இங்கே நாங்கள் வேலை செய்த, நான் பிரெஞ்சு ரயில்வேல வேலை செய்தோம், அப்போ யாழ்ப்பாணத்தை சேர்ந்த என்ன ஒரு நண்பரும் வேலை செய்தார். அவர் வந்து இந்த இப்படி ஒரு வெயிலாம் அடித்தது, அப்போ 35-40 நேரத்தில் அடித்து கொண்டிருந்தது, திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். அப்போ வைத்தியசாலையை கொண்டு போய் பார்த்துட்டு சொன்னார்கள், அது வந்து வெயில் தாக்கத்தில் தான் அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தான்னு சொல்லி. அவர் அங்கே இருந்து வந்து திரும்ப அடுத்த நாளும் வேலைக்கு வந்தார், அடுத்த நாளும் திரும்ப அப்படியே விழுந்து வைத்தியசாலை போனவர் அப்படியே அவர் காலமாகிவிட்டார். இளம் வயசு, கிட்டத்தட்ட 34-35 வயசான் இருக்கும் அவருக்கு. நல்லா வேலை செய்யக்கூடியவர், இந்த வெயிலினுடைய தாக்கத்தால் தான் அவர் இருந்தார்ன்னு சொல்லி வைத்திய அறிக்கையில் சொன்னார்கள். அப்படி அடிக்கும் வெயில், இந்த இங்கேத்திய வெயில் வந்து இப்போ நம்ம ஊரில் வெயில் அடித்தால் நமக்கு நிறைய காற்று வரும், இந்த பக்கத்தில் இருந்தாலும் மரங்கள் இருக்கிறது, நிறைய காற்று வரும். இங்கே வந்து கட்டிடங்கள் தானே அதிகம், அப்போ இந்த வாகன புயலோடு சேர்ந்து அந்த காற்றும் பறக்கிற பொழுது காற்றும் மாசுபட்டு விடும். என்ன?
1: ஆமாண்ணா, அதுவும் ஐரோப்பிய தேசங்களெல்லாம் குளிராகவே இருந்து கொண்டு 35 எல்லாம் வந்தால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும்.
0: ஆமா, காற்று மாசுபட்டு விடும். அதை விட இந்த 35-42 வருகிற பொழுது வந்து இந்த டீசல் புகை எல்லாம் சேர்ந்து காற்றும் பெரிய அளவில், வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது காற்றும் பெரிய அளவில் வீசாது. வீசுகிற காற்றும் வந்து விசக்காத்தாக இந்த புகையெல்லாம் சேர்ந்து வருகிற பொழுது அது உடல்நிலைக்கு பயங்கரமான பாதிப்பு. ஒருமுறை உங்களுக்கு கேள்விப்பட்டது, 2005-06 கால பகுதியில் 15,000 பேர் பிரான்சில் இறந்தார்கள் வெயில் தாக்கத்திலே. ஒரே ஒரே ஒரே ஒரே மாசத்துல நடந்த சம்பவம் 2005 ஆம் ஆண்டு. அதற்கு பிறகுதான் இங்கே பல இடங்கள்லாம் வந்து இங்கெல்லாம் முந்தியெல்லாம் ஏசி கிடையாது, அதுக்கு பிறகுதான் பல இடங்கள்ல ஏசி போட்டினார்கள். அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரே வாரத்திலேயே 15,000 பேர் முதியவர்கள் என்று சொல்லி இந்த வெயில் தாக்கத்தில் இறந்தார்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு அந்த அவர்கள் இருக்கிற இடங்கள்லாம் வந்து வைத்தியசாலைகள் பொது இடங்கள்லாம் வந்து அதுக்கு 2005 பிறகுதான் அதிகமான இடங்களில் ஏசி போட்டினார்கள் என்ன.
1: ஆமாம், அது மிகப்பெரிய தகவல். உங்களுக்கு குளிர்தேசங்களில் இவ்வளவு வெயில் அடித்தால் நிச்சயமாக தாங்க இயலாது, அது வருத்தத்துக்குரிய விடயம். உலகமே வெப்பமயமாதலாகின்றது, அதை தடுக்க யாருமே முன்வரவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விடயம்.
0: ஆமா, அவர்கள் ஆண்டாண்டு ஒவ்வொரு வருடம் வந்து சந்திப்பு வைப்பார்கள், மீட்டிங் போடுவார்கள், இந்த வெப்பம் அதில் தடுக்க வேண்டும்னு சொல்லி திட்டம் போடுவார்கள். வாகன பாதையை குறைக்கணும், இந்த விலைகள் எல்லாத்தையும் குறைக்கணும் திட்டம் போட்டு போறத்தோடு போய்விடுவார்கள். அப்போ திட்டம் போடுறது மட்டும்தானே என்ன, எந்த நாடுமே வந்து இந்த இந்த ஓசோன் ஓட்டியா போச்சது, இயற்கை எல்லாம் வீணா போய் கண்டிருக்குது, அதால வெளி தாக்கம் வருது சொல்லுகிறார்கள். அந்த பனிமண்டலம் எல்லாம் கரைஞ்சு அதெல்லாம் கரைஞ்சு போய் கொண்டிருக்கிறது, கடல் மட்டம் உயர்கிறது, வெப்பம் அதிகரிக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அதை தடுப்பதற்கான எந்த வித மாற்றத்தையும் எந்த நாடுமே மேற்கொள்ளவில்லை என்ன.
1: ஆமாண்ணா, கரியமல வாயு உற்பத்தி அதிகம், அதை தடுக்க யாருமே முயற்சி செய்வதில்லை. அதுவும் ஆசிய நாடுகளில், இந்தியா போன்ற குறி நாடுகளில் அதற்கான முயற்சிகளை எடுப்பதே இல்லை.
0: அதனுடைய வந்து காற்று வந்து இப்ப நமக்கு நம்ம நம்ம நாடுகளை பொறுத்தவரையில ஓரளவுக்கு அக்கம் பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கிறபடியா வர்ற காற்று ஓரளவுக்கு சுத்தமான காற்றா வரும். இந்த ஐரோப்பிய நாடுகள்ல வந்து வாகன நெரிசல்கள் தான் எல்லா இடமும், கட்டிடங்கள் அதிகமான கட்டிடங்கள், மரங்கள் இருக்கிறது, ஆனா மரங்கள் வந்து நகரத்துக்கு வழியே தான் மரங்கள் இருக்கின்றன. நிறைய நம்ம மரங்கள் வச்சுக்கிறார்கள், நட்டு வச்சுக்கிறார்கள், அதெல்லாம் வந்து நகரத்துக்கு வெளியே தான் இருக்கும், நகரத்துக்குள்ள எல்லாம் கட்டிடம் தானே. அப்ப கட்டு பரிசுகளை வந்து சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா மரங்களை காண்றது ரொம்ப அபூர்வம், சின்ன சின்ன மரங்கள் எங்கேயாவது இருக்கும், பெரிய மரங்கள் கிடையாது. ஆனா பாரிசுக்கு வெளியே இருக்கிறது, பாரிசுக்குள்ள வர்ற காத்து வந்து இந்த பொலியூஷன் சொல்வார்கள் பிரெஞ்சு மொழியில வந்து இந்த புகையோடு சேர்ந்து அந்த காற்றும் நச்சாக மாறி அதை கணக்க சொல்வார்கள். 15 விதத்திலே இருக்கிறது, 20 விதத்திலே இருக்கிறது காற்று மாசடைந்து விட்டதுன்னு சொல்லி எல்லாம் வந்து காற்று மாசடைகிற காரணத்தாலே வந்து வாகனங்கள் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு இலவசமாக ரயிலில் போக்குவரத்துகள்ல அரசாங்கத்தினுடைய போக்குவரத்துல போய் வாருங்கள் என்று சொல்ற நாட்கள் எல்லாம் இங்க இருக்கின்றன என்ன.
1: ஆமாண்ணா, அது மக்களும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பெரிய நகரங்களில் எல்லாம்
0: வருஷத்தில் இப்படியான வெயில் அதிகரித்த உடனே உடனே ஒரு 4 நாட்கள் 3 நாட்கள் வந்து இலவசமாக அனைத்து வாகனங்களையும் தடை செய்வார்கள். இந்த இலக்கத்துடைய வாகனம் வரக்கூடாது, இந்த இலக்கு வாகனங்கள் ஓடக்கூடாது, நீங்கள் வாகனத்தில் ஓடாதீங்க, நீங்கள் எல்லாருமே இலவசமாக பொது போக்குவரத்தில் பயணம் செய்யுங்கள் என்று சொல்லி செய்கிற பொழுது லட்சக்கணக்கான வாகனங்கள் கோடிக்கணக்கான வாகனங்கள் நிறுத்தப்பட்ட அதிலிருந்து வர புகையெல்லாம் வந்து தடுக்கப்பட்டு காற்று சுத்தமாகிவிடும் அல்லவா.
1: அதற்கு இனிமேல் மாற்றாக மின்னியல் வாகனங்களுக்கு போவது நல்லது என்று நினைக்கின்றேன்.
0: ஆமா ஆமா, எனக்கு இப்பொழுது நோர்வேயை பொறுத்தவரையில அங்குதான் மின்சார கார்கள் வந்து கிட்டத்தட்ட 75% வந்து மின்சார கார்கள் வந்துவிட்டன. 25% தான் அங்கு இந்த பெட்ரோல் டீசல் ஓடுற வாகனங்கள் இருக்கு. அவர்கள் ஓரளவுக்கு தங்கள் நாட்டை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். அதே போன்று மற்ற நாடுகளும் வர வேண்டும், வந்தால் தான் இந்த மாசுபடுதலை தவிர்ப்பதற்கான வழி கிடைக்கும் என்ன.
1: ஆமாண்ணா, அது உண்மை, எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும்.
0: நன்றி அன்புக்குரிய தியாகராஜன், இணைந்து சிறப்பிதமைக்கு உங்களது அன்புக்கும் வாசத்துக்கும் நன்றி. என்ன பாட்டுக்கு போக மாட்டேக்கி
1: பாடல் வராது, அதனால் இப்போ வருகின்ற பாடலையே நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன மிகவும் மகிழ்ச்சி, வானொலியில் உங்களையும் மீண்டும் வானொலி வந்ததையும் கேட்பதில் மகிழ்ச்சி. மிகவும் நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் அன்புக்குரிய தியாகராஜன், நன்றி, வணக்கம்.

0: இடம்பெற்று கொண்டு பேச உள்ளம் கலந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அன்புக்குரிய பாலனுக்கு நன்றி. தியாகராஜன் எங்களது நிகழ்ச்சியிலே ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய உறவு, கடந்த வாரம் நான் நிகழ்ச்சி தொடங்குகிறேன் என்று அறிவித்தவுடனே எனக்கு தகவல் போட்டிருந்தார் அண்ணா. மகிழ்ச்சி, இனி தொடர்ச்சியாக நிகழ்ச்சி பெறும் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி இன்று நேரடியாக இணைந்திருக்கிறார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, விட்டு தந்த பாலனுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் பாலன் சொல்லுங்க. பாலன் சொன்னீங்க சிவராணியம்மா வந்த உடனே கிடைப்ப துண்டிங்கன்னு சொல்லி அது கடையில் தியாகராஜன் வந்து விட்டார். சொல்லுங்க பாலன், நீங்கள் விளக்கம் எடுத்து வாங்க.
1: விட்டு
0: தந்தார் பாத்தீங்களா? உண்மையிலேயே அம்மாவுக்கு பெரிய மனசு. உண்மையாகவே நேற்று வந்து அவருடைய கணவர் அதிபர் நடராஜா அவர்களுடைய நினைவு தினம் சிறப்பாக வந்து வளவே போலியை அந்த உதவியெல்லாம் செய்த 1500 பிள்ளைகளுக்கான உதவியை நேற்று செய்திருந்தார். அம்மாவுக்கு பெரிய மனசு. அடிக்கடி இது மட்டுமல்ல, அவர் அடிக்கடி உதவி செய்கிறவர். தன்னுடைய பிறந்த நாள், ஐயாவுடைய நினைவு நாள், பேர பிள்ளைகள் சொல்லி அப்படி உதவி செய்கிறவர். தொடர்ச்சியாக இந்த வானொலியை நான் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பாலன் உங்களை போன்றவர்களுடைய அன்பும். இந்த தியாகராஜன் பாருங்கள், எங்கேயோ இருந்து எங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். அதே போன்று இந்த அம்மா எல்லாம் அடிக்கடி அடிச்சு கேட்பார், எப்ப தம்பி தொடங்குறீங்கன்னு சொல்லி. இப்படி உங்களை போன்றவருடைய அன்பினால் தான் இந்த வானொலியில் எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு எந்த வருமானம் கிடையாது. இதையும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. 30 வருடம் மட்டும் இதை கொண்டு எழுத்துட்டோம். இருக்கிற நாள் நாட்களுக்குள்ளே இதே மெல்ல கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு எனக்கும் பொழுது போக வேண்டும். நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு உங்களை போன்றவர்களுடைய அன்பும் ஆதரவும் தான் என்னை மீண்டும் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கிறது பால.
1: நன்றி. என்ன வைக்க விஷயத்துக்கு இப்போ நேரம் கிடக்குது. சந்தோஷம் நன்றி சொல்லி வைக்கிதானே. தியான அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கொண்டு சிறப்பித்தமைக்கு சிவானி அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு வண்டே தான் எடுத்து என்னோட கலைச்ச வழியை கலைச்சவ ஆறுல எடுத்த வழியை கலை போனும். சிவானி அம்மா அந்த பேர் வந்து எங்க வைப்பின் தமக்கு பேர் செல்வராணி.
0: செல்வராணி என்னோட படித்தவர் எங்களது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறார். இப்போ இருக்கிறார் அவர். அவருக்கும் பேர் செல்வராணி. என்னுடைய வீட்டுக்கு அடுத்த இல்லை. நாங்கள் அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஐந்தாம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தோம் சின்ன வயதிலே. அவருக்கும் பேர் செல்வராணி தான்.
1: சந்தோஷம் அண்ணா, டைரக்டாவே மாட்டு வசனத்துக்கு போயிட்டு ஒரு பாடல் படிக்கிறேன்.
0: சரி பாடல் எடுத்து வாங்க.
1: மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு புதிய ஏற்பாட்டில புனித மத்தேயுவின் சுவிசேஷம் 10 அதிகாரம் திரை வார்த்தைகள் 20-33 முடிய. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிபரியந்தன் நிலை எதிர்ப்பவனே இரட்சிக்கப்படுவான். யோசப்பாவின் அன்பு வச்ச எல்லாரும் மீதையும் எல்லாராலும் பகைக்கப்படுவோம். இந்த ஆக்கினியல் நடக்கும், அது நடக்கும் சொல்லிக்கொண்டில்ல. அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும், பொறுமையா ஏற்றுக்கொள்ளணும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். முடி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு
0: மன்னிப்போம்னா,
1: ஒரு பட்டணத்தில் உங்களை துன்புறுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடி போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சுற்ற முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானியே பெயல் செபூல் என்று சொன்னார்களானால் அவர் வீட்டாரை அப்படி சொல்வது அது நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஏசப்பா மட்டும்தான் பயப்படுவோம். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்றார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசுவசித்தவர்களாயிருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். சொல்லிக்கணும். இது ஒரு சுருக்கமாக அந்த வசனம் வருதல்லோ, அந்த 26 அதிகாரத்தில் வருது. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பின் பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகள் பெற்றோரையும் கொள்றன்னு சொல்லி பாத்தீங்களா, அது நடக்குதுதான். இப்ப அந்த காலத்திலேயே 2026 ஆண்டுக்கு முதலே வேதாமத்தில் வெளிய
0: வச்சிருக்காரு. ஏன் இந்த போர் கூட வந்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டமாகத்தான் போர் கூட நடக்கிறதாக சொல்கிறார்கள். இஸ்ரேல் அங்கே இருக்குது, ஈரான் அங்கே இருக்குது. அப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தண்ட விரதம் இல்லாம தான் அந்த காலங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலன்னு சொல்கிறார்கள். ஏன்டா இப்ப உக்ரைன் அங்கே இருக்குது, ரஷ்யா அங்கே இருக்குது. அப்ப இதுதான் அவருடைய அப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எல்லை போர், எல்லை இருக்கிறது, எல்லையில போர் நடக்குது. அது பக்கத்துல நாடு. ஆனால் ஈரான் அங்கேயும் இருக்குது, இஸ்ரேல் அங்கேயும் இருக்குது. அப்ப அவர்கள் தண்டை எடுக்கிறார்கள்னு சொன்னா அது வந்து சகோதர யுத்தம்னு சொல்லப்படுகிறது.
1: யாக்கோப் இந்த பன்னெண்டு, ஆபிரகாம் இந்த பேரன் பிள்ளை யாக்கோப்பு, அந்த சந்ததி 12 சந்ததிகள், அந்த சந்ததிகள் தான் இஸ்ரேல் இருக்கிறோம்.
0: வேதாகமத்தில் வருகிற அநேகமான விஷய வடிவங்கள் வந்து ஈரான்ல நடந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது.
1: அதான் ஜாக்கோப் ஒரு கடைசி மகன் தான் ஜோசேப்பு. ஜாக்கோப் ஆபிரகாம் மகன் பேரன் ஜோசேப்பு வந்து பூட்ட பிள்ளை, அவரு தான் கொல்ல உடைக்கிட்டு மட்டக்கிழப்பே நடந்தோ தம்பியர் தமக்கே கொண்டதோ.
0: அது பல இடங்கள்ல நடந்திருக்கிறது. இங்கே பிரான்ஸ்ல நடந்திருக்கிறது தானே, பல இடங்கள்லயே நடந்திருக்கிறது.
1: அதான் வேதாகமத்துல அப்பயே 2026 ஆண்டுக்கு முதலே எழுதப்பட்டிருக்கு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். ஆனா கேட்டு வேதாகமத்துல உள்ள வசனங்கள்
2: திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். தினம் தினம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். தினம் தினம் இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உம் வசனம் நம் அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை ஒன்று சாபத்தின் நின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை ஒன்று சாபத்தின் நின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். தினம் வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் உம் வசனம் தினம் தினம் அனைவரும் கேட்க வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும், உடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும், உடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, தினம் சுவிசேஷம் சொல்லணுமே, தினம் தினம் சுவிசேஷம் சொல்லணுமே.
1: என்ன அதுக்கு முதலன்னா இந்த வரியில வந்து அந்த பார்வை எல்லாம் அடைய ஒண்ணு நடக்கும்னு சொல்லி வெளியில வசனம் இருக்கலோ, அந்த இயேசு பார்த்து வேற நேரத்தில் அந்த அதிலெல்லாம் எழும்பி துள்ளி குடிச்சாட வேண்டும், கண் பார்க்க தெரியும், நடப்பினம் காதெல்லாம் கேட்கும் வேற நேரத்துல. ஆனா அவைகளுக்கு இப்ப இருந்தாலும் அவள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அவள் வந்து நித்திய மரிகைகள் அவன் ஆத்மா வந்து நித்திய நித்தியமாக பரலோகத்துல இயேசப்பாவோட இருக்கும். கவலைப்பட தேவையில்லை, நாங்கள் பெற்றோர்கள் கவலைப்பட இல்லை. அதை ஒரு வசனம் அது இருக்குது, நான் இன்னொன்னு வாட்சி காட்டுறேன், பைபிள் நடக்குது. கவலைப்பட தேவையில்லை, அவைகளுக்கு எல்லாம் நித்திய நித்திய மோட்சம், நரகம் மண்டல மோட்சம் கிடைக்கும். அவர் இந்த வர்ற நேரத்துல இப்ப இன்றைய வந்து இரண்டா இன்றைக்கு ஆறா அப்படி இருக்கணுமோ இந்த ஸ்போர்ட்ல எழும்பிவிடும். அந்த ஸ்போர்ட்ல அதான் சொல்லிக்கொண்டா தந்தி என்ன நேரம் வராது, பாடல்கள் போடணும் நேரம் வருமாண்ணா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே.
0: நிறைவன் தான் நான் பாட்டுல தேவை, நானும் கேப்பேன், நானும் கேக்குறேன் பாக்குறேன். நிறைவன் தான் பாட்டுல கேப்போம்
1: இல்ல நேரங்கள பாப்போம். நீ பாத்து செய்யுங்க. உங்களுக்கு நன்றி கொடி கொண்டு கலந்து சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும்
0: நன்றி அன்புக்குரிய பாலன். மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய பொழுது மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுதாக அமையட்டும். வீட்டில் அனைவருக்கும் எங்களது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்புக்குரிய பாலன்
1: ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.
0: அன்புக்குரிய செல்வராணி அம்மா விரும்பி கேட்ட பாடல் காற்றில் விழுகிறது. இந்த பாடலோடு தமிழகத்தில் இணைந்து கொண்ட அன்புக்குரிய தியாகராஜனை இணைத்துக் கொண்டு பாடலை கேட்கப் போகிறோம். பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது.

0: புதித்த பாடலை விரும்பிக் கொண்டவர் அன்புக்குரிய செல்வராணியம்மா, கனடா டொரண்டோவிலிருந்து அந்த பாடலோடு நடந்து கொண்டவர் தமிழகத்திலிருந்து அன்புக்குரிய தியாகராஜன். இணைப்பிலே வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? என்ன நடக்குது?
1: என்ன நடக்குது? வளர்மை போலதான், சாப்பிட்டு கொஞ்சம் நியூஸ் பார்த்து கொண்டு இருக்கலாம்.
0: என்ன இன்னைக்கு என்ன தகவல் கொண்டு வந்தீங்க?
1: இன்னைக்கு பார்க்க போனா அமெரிக்காவுக்கு ஈரான் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்குது.
0: அப்ப எப்படி பேச்சுவார்த்தை என்ன ஆச்சுது? கட்டாரில் நடந்த பேச்சுவார்த்தை
1: பேச்சுவார்த்தை எல்லாம் அப்படியே நின்றுட்டு தான். இதுக்கு ஒரு முடிவெடுத்துட்டுதான் பேச்சுவார்த்தை தொடர போகணும். என்ன எங்களை பகுதிக்கு வந்து ரெண்டு படகுக்கு மற்றது அவங்களோட ஏவுகணை தளத்துக்கு எல்லாம் அடிச்சிருக்கு நேற்று. அதாவது ஈரான் கொஞ்சம் கோபமா இருக்கு, தலைவர் கொஞ்சம் கோபமா இருக்கிறீரா?
0: பேச்சுவார்த்தைன்னு சொல்லிக்கொண்டு வந்து அடிக்கிறதுங்கிறது வந்து அது தவறுதானே? என்ன பேச்சுவார்த்தை இருக்கிறது, போன் எடுத்த ஒப்பந்தம் இருக்கிறது, அதை வச்சுக்கொண்டு அப்படி செய்யறது வந்து தவறுதானே? அது
1: அதோட மற்றது லெப்னானுக்கும் இஸ்ரேல் தொடர்ந்து அடிச்சு கொண்டு இருக்குது. அப்ப ரெண்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஒரு முடிவெடுத்தாதான் பேச்சுவார்த்தை கண்டினியூ பண்ணலாம்ன்ற மாதிரி போகுது.
0: ஈரான் வந்து இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறதுக்கு என்ன அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பழைய நிலைக்கு தங்களது படைவரத்தை வந்து கொண்டு கட்டியமைத்து விட்டார்கள் தான் சொல்லுகிறார்கள். இந்த போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி அவர்கள் தான் தங்களை தாங்களே கட்டியமைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி
1: அது மெய் போல மெய் போலதான் இருக்குது. ஏனென்றைக்கு அந்த பழைய புது ஆயுதங்கள் இன்னும் பாவிக்கலையா? பழைய ஆயுதங்களை தானே பாவிச்சதுக்கே அமெரிக்காவுக்கு இந்த நிலைமையேண்டா? புது ஆயுதங்கள் பாவிச்சா உங்களோட நிலைமை என்ன ஆகும்ன்ட்டு அமெரிக்காவுக்கு ஒரு போனிங்கும் விட்டு இருக்குது.
0: இப்ப அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து இவர்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிறதுக்கு அவர் நீங்க சொல்ற மாதிரி பழைய ஆயுதங்களை முடிச்சுட்டு புது ஆயுதங்களை கொண்டு இப்ப என்ன இருந்தாலும் அமெரிக்கா அடிக்கிற பொழுது ஒரு இழப்பு பேரிழப்பு ஏற்படுத்தான் செய்யும் ஈரானுக்கு. ஆனா அதை விட பேரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி செய்தியெல்லாம் சொல்லுகின்றன. என்ன
1: இரண்டுகளும் அமெரிக்கா இனிமேல் மத்திய கிழக்குல கால் வைக்க கூடாது என்ற கட்டத்துக்கு வருகிறது.
0: அதை விட
1: கிழக்கிலேயே நீ ஒரு படத்தளமோ ஏதோ வச்சிருக்க கூடாது என்ற மாதிரி
0: இல்ல. இப்ப அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரானுடன் உண்டு, நாங்கள் எல்லாம் சேர்றோம்னு சொல்லி அரபு கூட்டணி ஒன்று சேராமல் இது சாத்தியப்படமாண்டா? ஈரானுடைய ஈரான் சொல்றது சரி, உங்களுக்கெல்லாம் என்ன வேலை, நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்கிறது அது சொல்றது சரி. ஆனா இந்த அரபு கூட்டணி இருக்கு இல்ல, சவுதி அரேபியா, கட்டார், பஹ்ரைன் போன்ற
1: வந்து ஈரானோட சேர்ற அளவுக்கு இருந்து கட்டார் வந்துட்டுது. இனி அமெரிக்காவில தங்களுக்கு பாதுகாப்பு இல்லையண்டு மற்றது கட்டார்ல நிறைய ஈரான் காசும் அங்கதான் இருக்கா?
0: ஓ, அதான் படுத்த கொஞ்சமாக விட சொல்லி அரைவாசியம் முதல்ல விடுங்க, பிறகு 60 நாள்ல அரைவாசியம் மிச்சத்தை விடுங்கன்னு சொல்லி கேட்டதாக சொன்னார்கள். ஆனா அதுக்கும் இந்த உடன்படிக்கையில ஒன்னும் சரிவரே இல்லையா என்ன?
1: அதையும் வந்து விடுவிக்கிற நோக்கம் வந்து கட்டாருக்கு இருக்கா? அமெரிக்கா சொன்ன என்ன சொல்லாட்டிக்கு என்ன இந்த மாதிரி இப்ப பிரச்சனை போய்கொண்டிருக்குது.
0: ஈரான் ஒரு செய்தியை பார்த்தேன், ஈரான் அல் ஜசீரால சொல்லி இருக்குதுன்னு ஒரு பலம் விளைந்த ஒரு நாட்டோட நாங்க போடுறதுக்கு தயார் இல்லை என்று சொல்லி புரட்சிகர படை அறிவிச்சிருக்காம என்ன அமெரிக்காவோட சண்டை போடுறதுக்கு வந்த அடிப்பம் வரையில்லைன்னா நாங்களா போய் அடிக்க மாட்டோம்ன்ற அது சரிதானே? நீ வந்தா நாங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக அடிக்கிறோம், நீ வரையில்லைன்னு சொன்னா உன்னோட சண்டை பிடிக்கிறதுக்கு நாங்கள்லாம் தயார் இல்லைங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது அல் ஜசீரால போட்டுக்கிறார்கள்.
1: ரெண்டு பக்கமும் கட்டி போட்டியா போய் கொண்டிருக்குது.
0: அமெரிக்கா வந்து ஒத்துக்கொள்ளல தானே, அமெரிக்காவுக்கு போர்ல தோல்விங்கிறது வந்து 88 நாளா வந்து இன்றைக்கு 89 நாள் நினைக்கிறேன், 89 நாளைக்குள்ள ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு போன மாதிரி 4 நாள் இல்ல முடிச்சிட்டு வரண்டு போனவர்கள் இப்ப 4 வருஷமா போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி
1: உக்ரைன் நேற்றுல தான் ஞாபகம் வருது, அமெரிக்கா இப்ப ரஷ்யாவோட சேர்ந்துட்டான், உக்ரைன் வந்து தலையில கை வச்சோன்னு நிக்காம அமெரிக்கா எனக்கு பிடிச்சதுதான்ட்டு.
0: அமெரிக்காவில் இருக்கிற இந்த வில்லங்கமான ஆள் வந்து எந்த நேரம் என்ன செய்வார்னு தெரியாது. அவருக்கு இந்தியா தேவைப்படுது, ஆசிய நாடுகள் தேவைப்படுது, கிரீன்லாந்து தேவைப்படுது, அங்கே வந்து காசா தேவைப்படுது, எல்லாம் தேவைப்படுது. ஒரு நிலை இல்லாமல் நிலை இல்லாத ஒரு மனிதர், அதை விட நிலை இல்லாத பேச்சு, காலம் ஒரு பேச்சு, பின்னர் ஒரு பேச்சு, என்ன
1: இப்ப எல்லாத்தையும் கை வச்சு கை விட்டுட்டு இதுல இருந்து எப்படி தப்புறதுதான் அவருக்கு ஒரே நோக்கம்.
0: ஏன்டா வந்து விலைவாசி உயர்வால வந்து மக்கள் படுற துன்பம் உலக நாடுகள் மட்டுமல்ல அமெரிக்காவையும் ஆட்டி படைக்குது. அப்ப சும்மா இருக்க இல்லாம வந்து சொரிஞ்சு போட்டு, ஈரான் சொரிஞ்சு போட்டு துறந்து ஓடிக்கொண்டிருந்த கப்பல்கள் ஓடிக்கொண்டிருந்த இடத்த வந்து பூட்டை வச்சு போட்டு துறதுறன்னு சொல்லி சொன்னா எப்படி சிறப்பார்கள்?
1: வச்சுட்டு அதுக்கு காசும் கட்ட வச்சிருக்கு, சும்மா ஊர சங்க ஊதிக்கிறதான் ஆண்டி என்ற மாதிரி
0: சும்மா ஊர கப்பல்களுக்கு காசு வாங்க வச்சு போட்டு எல்லாத்தையும்
1: காசு வாங்க வச்சிருக்கு,
0: ஊதி கொடுத்து போட்டு நிக்கிறார் வந்து. இப்ப இவர்கள் வந்து இன்றைக்கு நாளைக்கண்ணு இந்த தொலைக்காட்சி எல்லாம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கு, இன்றைக்கு நாளைக்கு இந்த நேரத்தில் முந்தின நாள் எதிர்பார்த்தார்கள் ஒப்பந்தம் சரியா வந்துடும் கையெழுத்து வச்சு விடுவார்கள் சொல்லி. ஆனா இப்ப ஈரான் சொல்றது தெரியுதானே, ஏதாவது ஒன்றை செய்து காட்டுங்க, முதல்ல உங்களோட கப்பல்களில் வெளியிடுங்க, ஏதாவது ஒன்றை செய்து காட்டுங்க, நல்லெண்ண சமைக்கியா வந்து நீங்க எதையுமே செய்யாமல் எங்கள்கிட்ட வந்து நீங்க அதிகாரம் செய்யறன்னு சொன்னா நாங்கள் வலுவா இருக்கிறோம்.
1: அமெரிக்கா செய்து காட்டியிருக்கு, நேற்று குண்டு போட்டு காட்டி இருக்குது.
0: பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அதிகாரிகளை கட்டாரக்கு வர சொல்லி போட்டு நேற்று போய் வந்து குண்டை போட்டு அதெண்டா அவர்கள் சும்மா இருப்பார்களா? அப்ப அவர்களும் வந்து தங்க
1: யோசிக்கிறாங்க, நாங்க இன்னத்தை கதைக்கிறது. அப்ப அந்த அளவுல அத நிப்பாட்டி வச்சிருக்காம ஏதாவது ஒரு முடிவு வந்தா பாப்பம் உண்டு
0: என்ன நடக்க போறதுன்னு சொல்லி. இந்த மக்கள் தான் அநியாயமா வந்து வெளியேற்றத்தாலேயும் பாதிக்கப்பட்டு மக்களை பார்க்கவே
1: தமிழர்ந்து வக்கன்ஸ் படிக்கிறாங்களுக்கு ஒரு
0: எல்லாருக்கும் ஆப்பு வச்ச மாதிரி ஆகிவிட்டது. இப்ப இல்ல நம்முடைய அகலாரம் வந்து இந்த நல்லூர் கந்தசாமி திருவிழா வற்றாப்பள்ளி கண்ணியாமங்கோயில் ஒன்று லட்சக்கணக்காக போகிறவர்கள் எல்லாரும் அவர்கள் அந்த நேரடியாக போறவர்கள் போகத்தான் செய்வார்கள். ஆனா விலை வந்து ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டாயி விட்டது இல்லவா?
1: அப்படித்தான் நேரண்டைக்குல இப்ப கட்டாரையோ மற்றது எமிரேட்டையோ நம்பி கால் வைக்கிற அந்த கட்டத்துல இருக்குது.
0: அது அடிக்கடி நிப்பாட்டுறதும் அடிக்கடி வாரதும் இருக்கு திருலங்கா, அது இலங்கை விமான
1: ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவிலயும் ஒரு பிரச்சனை ஒன்று குழுக்க நடந்து கொண்டிருக்கா. அந்த கட்சி வந்து டெண்டா உடையிற கட்ட ஒரு அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கான் பிரச்சனை.
0: அதுக்காக தான் சட்டம் கொண்டு போறதாக கட்சி பாரக்கூடாது எங்கிற மசோதா வந்து கொண்டு போறதாகவும் மிக விரைவில் அதை பாராளுமன்றத்தை சமர்ப்பிக்க போறதா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அது பிரிஞ்சது எல்லாத்துக்கும் ஏண்டா? இப்ப அதனுடைய ஒரு சம்பவம் தான் தில்வின் சில்வா யாழ்ப்பாணத்துல தேர்தல் அடுத்த வருஷம் சொன்னதும், நேற்று நலிந்த சில்வா நலிந்த அவர் வந்து நேற்று சொன்னார் வந்து இல்லை எங்கிட்ட காசு இருக்குது நாங்க இந்த சட்ட வரைவு முடிவை பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லி நேற்று சொன்னார். இது வந்து அந்த போர் இப்பொழுது அவைக்குள்ளேயே ஆரம்பிக்குது போலடாக்க என்ன
1: ஆரம்பிச்சுட்டுதான் அது புகைச்சு கொண்டிருந்ததா இப்பதான் என்ன கொஞ்சம் தீவிரம்
0: பிடிக்குதான்.
1: எல்லாத்துக்கும் வந்து சில்வா வந்து தடை போடுறது உண்டு, மற்றது பார்லிமெண்ட்ல மற்ற மினிஸ்டர்மாருக்கோ எம்பிமாருக்கோ பேச்சு பேசுற அதிகாரம் கூட பெருசா இல்லையா, அவைகள் வந்து அதுல இருந்துட்டு போக முடியாதானா? அப்ப அது நாங்கள் என்னது சும்மா வந்திருந்துட்டு போறதுக்கு அவாரம் பண்ற மாதிரியும் ஒரு கதை அடிபடுது.
0: இப்ப வந்து அவர்கள் வந்து அவசரமாக அந்த சட்ட மசோதா கட்சி தாவல் சட்டத்தை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது. ஒருவேளை இவர்கள் வந்து இந்த கட்சியிலிருந்து போய் பதவி விலகிட்டு போய் மாறி அந்த கட்சியில் சேருவார்கள் என்ற அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற வழியா தானே அப்படி ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் என்ன?
1: அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு கட்சி தாவர மாரி அங்க இல்ல, கட்சிய வந்து அந்த குடும்பத்துக்கு சண்டை வந்து உடைய அதிமுக உடைஞ்ச மாதிரி
0: ரெண்டு பிரிவா உடைய
1: ஒன்று ரெண்டு பேர் தாவரன்டா அது வேற விஷயம். இது கட்சியே வந்து புகைச்சு கொண்டிருக்கிறான்.
0: அதை விட இன்றைக்கு திரும்பவும் அந்த பணவீக்கம் மெல்ல விழுந்து கொண்டு வந்தது திடீரென இன்றைக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்கன்னு சொல்லியும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆனால் பெரிய அளவில் உயிரை இல்லை, ஒரு சின்ன ஒரு சிறிய வீதம் உயர்ந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள்.
1: நான் முதலே சொன்னேன் சொல்லியிருந்தேன், இது ரெண்டு நாளைக்கு குறையும் மூன்றாம் நாள் கொஞ்சமா கூடும், நாலாம் நாள் இப்போ இன்றைக்கு கொஞ்சம் கூடும், நாளை கொஞ்சம் குறையும் கூடும், அப்படித்தான் இனி இருக்கும்.
0: அதை விட ஐஎம்எஃப் வந்து ஐக்கிய நாணய நிதியம் வந்து ஏழு கோடியோ என்னவோ அது கடன் கொடுக்குற அந்த இதுக்கு வந்து இன்றைக்கு அதை பற்றி பேசுகிறார்கள் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை வருகிறபடியா சில வேளை அந்த பணம் வந்திருந்தாலும் சில வேளை பணம் வீக்கம் குறைஞ்சு டாலருடைய பெறுமதி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ன?
1: அந்த பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, அது கொடுப்பீங்கன்னா வேற உதவிகள் செய்ய வேண்டியதை கொஞ்சம் கூடும், நாளை கொஞ்சம் குறையும் கூடும், அப்படித்தான் இனி இருக்கும்.
0: அதை விட ஐஎம்எஃப் வந்து ஐக்கிய நாணய நிதியம் வந்து ஏழு கோடியோ என்னவோ அது கடன் கொடுக்குற அந்த இதுக்கு வந்து இன்றைக்கு அதை பற்றி பேசுகிறார்கள் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை வருகிறபடியா சில வேளை அந்த பணம் வந்திருந்தாலும் சில வேளை பணம் வீக்கம் குறைஞ்சு டாலருடைய பெறுமதி

0: நியூஸ் வந்திருக்குது.
1: ஆ கொடுக்கும். ஆ ஆ சரி சரி. ஆ ஆ ஆ
0: தாங்கள் கொடுக்கிறோம், மற்றாக்களை கொடுக்க வேண்டாம் என்ற மாதிரி
1: ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
0: உதவி செய்ய வந்த சில இது சில நாடுகளை தடுத்திருக்கின்ற மாதிரி இப்ப தற்சமயம் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு.
1: ஆனா அவருடைய ஒப்பந்தமும் மிக விரைவில் முடிய இருக்கிறது இல்லவா? என்ன ஒரு கொஞ்ச நாள்ல வந்து அந்த இதுகம் முடியக்கூடிய ஒரு பீரியட் வந்தோன்னு தான் இருக்குது.
0: கடைசி பீரியட் தானே இப்ப கொடுக்குற காசு.
1: அப்ப இதோடய அவருடைய அந்த உதவித்தொகை போயிடுவேன். அப்ப இனி அரசாங்கம் திருப்பி அவர்களுக்கு அந்த பணத்தை கட்ட வேண்டிய அந்த அந்த கட்டு காசு கட்டுற காசு வந்து விடுவே என்ன?
0: அதுக்குத்தான் அரசாங்கம் இந்த காசு டொலரை வந்து சேர்த்து வச்சிருக்குது. எத்தனையோ 6 பில்லியனோ இன்னும் தச்சமயம் தங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுது.
1: பாப்போம் இப்பொழுது. இந்த முதல்ல இந்த ஈராக் பிரச்சனை முடிந்து மக்கள் நிம்மதியாக இந்த எரிபொருள் பிரச்சனை தீர்ந்து பொருளாதார பிரச்சனை தீர்ந்து ஓரளவுக்கு பழையபடிக்கு வருதான்னு பாப்போம்.
0: பிரச்சனை தீர்மன்ற மாதிரி இல்லையே. இந்த பிச்சைக்காரனுக்கு புண் வந்தா அந்த பிச்சை எடுக்கிறவன் வந்து அந்த புண்ணை மாற விட மாட்டான், சுரண்டி சுரண்டி விடுவான். நாம என்னடைக்கு அந்த அதுல காயம் இருந்து அதை காட்டிதான் பிச்சை எடுக்கலாம். அது மாதிரி அமெரிக்காவும் அதைத்தான் செய்து கொண்டு இருக்குது. ஒரு சமாதான ஒப்பந்தது வாரணும் இப்ப சுரண்டு விட்டுட்டு இருக்குது. இனி இருக்கு, நீ 2 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி எரிய ஒரு விளம்பரம் செல்லும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு.
1: பாப்போம் என்ன என்ன நடக்கணும் சொல்லி நாளை மட்டும் சந்திப்போம். என்ன பாட்டு கேட்போம்?
0: என்ன பாட்டுன்னா ஒரு இந்த பாட போடுங்க, 400 ராசி இல்லை ராஜான்.
1: அருமையான ஒரு பாடல். மட்டும் சந்திப்போம் நாளை. இன்றைய பொழுது மகிழ்ச்சியான பொழுதாக வெயிலோட அமையட்டும். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: அன்புக்குரிய பாலன் விரும்பி கேட்ட பாடல் அபிஷேகநாதரே என்று லண்டனிலிருந்து இணைந்து கொண்ட பாலனுக்கான பாடல். காற்றலையில் பாடல் கேட்போம்.

0: அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை விரும்பி கொண்டவர் ஈச்சமோட்ட பாலன். லண்டனில் இருந்து இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளங்க வந்த ராகங்கள். இணைப்பிலே வந்திருக்கிற அன்புக்குரிய சசிகலா, வணக்கம். சசிகலா
1: வணக்கம். ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் தான் நலமா?
1: நாங்கள் அனைவரும் நலம் ஐயா.
0: என்ன சொல்லு, இன்றைக்கு ரத்தனபுரி
1: ரத்தனபுரி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறதுங்க ஐயா. மலை
0: உங்களுக்கு கொட்டி கொண்டிருக்கு, இங்க அடிக்கவோ அடியன்ற அடிச்சு கொண்டிருக்க. என்ன
1: எல்லாம் கிளம்பி இங்க வந்துருங்க ஐயா.
0: அதத்தான் செய்ய வேணும். என்ன அவ்வளவு தூரத்துக்கு? ஆனா ட்ரம்ப் வந்து போறதுக்கு போடுறாரு இல்லையே.
1: அரசியல் கல்வி நிலையத்துல நம்மளால எதுவுமே தீர்மானிக்க முடியாது.
0: ஆனா நடக்கிறதெல்லாம் அது பாட்டுக்கு எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப வந்து யாழ்ப்பாணத்துல வந்து என்ன சொல்றது, ரெண்டு ஆலயங்கள், மெட்டாப்பளை கண்ணகம்மன் ஆலயம், அடுத்த இப்பொழுது குட்டடி வரப்போகிறது, பிறகு நல்லூர் வரப்போகுது, பிறகு அப்படியே திருவிழாவுக்கான சொல்லி அள்ளுப்பட்டு வாரவர்கள் வரத்தான் செய்வார்கள். என்ன என்ன நடந்தாலும் வரத்தான் செய்வார்கள். ஆனா விமானங்கள் தான் என்ன ஒன்று தெரியவில்லை, பார்ப்போம்.
1: அரசியல் எப்படி நிகழ்ந்தாலும் காலப்போக்கில் நடக்க வேண்டிய விடயங்கள் நடந்தே இருக்கத்தான்
0: இருக்கும்.
1: தவிர்க்க முடியாத சூழல் அப்படின்னு போற சந்தர்ப்பத்துலதான் சில இடர்பாடுகள் ஏற்படுமே தவிர, மத்தபடி ஓரளவு அதுக்கான செயல்பாடுகள் நடந்தேட்டி வண்ணம் தான் இருக்கு எப்பவுமே.
0: இல்ல, கொரோனா வந்த பொழுதே வந்து இந்த உலகமே முடிஞ்சு போச்சு நம்ம நாக்கள் தான் நாமங்க எல்லாம். அதுக்கு பிறகு மீண்டெழுந்து வந்தோம் இல்ல எல்லோருமே.
1: இயற்கை தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்ளையா ஒரு காலப்பகுதியில?
0: அதே மாதிரி மக்களும் வந்து என்னதான் வந்தாலும் அதை போராடி அதுல இருந்து மீண்டெழுந்து அந்தந்த நேரத்திலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த போரங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு போரை தொடக்கிட்டு எல்லா நாட்டையும் பட்டியலில் போட்டுட்டு
1: எப்போதும் மக்கள் துவண்டு இருந்தாலும் மீண்டும் எழுவார்கள் என்பது நிச்சயம் உண்மைதான். இருந்தாலும் கால சூழ்நிலையின் போது பொருளாதார நெருக்கடிய வெகு வேகமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதிலிருந்து மீண்டும் அந்த இலக்கை அடைகின்ற காலப்பகுதி அதற்கான செலவினங்கள் எல்லாம் பார்க்கும் போது அதிகமாகத்தான் இருக்கும்.
0: காலத்துக்கேற்ற மாற்றங்கள் தானே அனுமதியா வந்து. ஆமா, மக்கள் தான் பாவம். என்ன இருந்தாலும் இந்த அரசாங்கங்கள் வந்து ஒவ்வொரு நாடும் இந்த இஸ்ரேலாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் ஆக்கிரமிப்புக்காக போர் நடத்தி அநியாயமா அப்பாவிகளை கொண்டு குவிச்சு கொண்டு இந்த நாடுகள் நகரங்கள் எல்லாம் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறார்கள். என்னத்துக்காக எல்லாம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. என்ன அதிகார பொறியங்கிறது தானே, அப்பாவி மக்களை கொன்று அவருடைய வீடுகள் எல்லாம் துவம்சம் செய்து எப்படி அழகா இருந்த நாடுகள் எல்லாம் வந்து இன்றைக்கு காசாவெல்லாம் தரமட்டமாக கிடக்குது. அப்படியே என்ன பேய் நகரம் என்று சொல்லுகிறார்கள். என்ன
1: நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக அதிகார விதி பணம் தன்னை நிர்ணயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பல விடயங்கள் ஒரு மனிதர்கள் மத்தியில் மக்கள் அவர்களுடைய மனங்களிலே காணப்படுகின்றது. நல்ல எண்ணங்கள் இல்லாமையாலே இது அனைத்துக்கும் காரணம்.
0: அதனுடைய வந்து நம்ம நீரோட்டம் போல அப்படியே ஓடிக்கொண்டு இருப்போம் எல்லாரும். என்ன மக்கள் அதுதானே.
1: ஓம் ஐயா.
0: என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப பேச்சுவார்த்தை என்றார்கள், அப்புறம் போர் நிறுத்தம் என்றார்கள், போர் நிறுத்தம் வச்சு கொண்டு அடிபட்டு செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. என்ன நடக்கணும் சொல்லி பொறுத்திருந்து தான் நாம பார்க்க வேண்டும். என்ன விலவாசி எல்லாம் அப்படி இருக்கும் கூட ஊர்ல?
1: எங்க ஊர் எல்லா பக்கமுமே மழை தான் ஐயா. பெரும்பாலும் இந்த காலப்பகுதிகள் வந்து விசாக்கூசன் காலன் பகுதிகள் வந்து எப்படியுமே கடும் மழை பெய்கிற காலப்பகுதி தான்.
0: விலவாசிகள் அப்படி இருக்குது?
1: விலைவாசிகள் எல்லாம் உச்சக்கட்டத்தை தொட்டு கொண்டிருக்கிறது ஐயா. கேஸினுடைய விலை, மரக்கறிகள், உணவு பொருட்கள், எல்லா விலைகளும் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டுதான் செல்கிறது.
0: இப்ப ஒரு கேஷும் ஒரு கேஷ் போத்தில் கேஷ் ஓட வாங்கணும்டா எவ்வளவு?
1: என்னய்யா
0: ஒரு கேஷ் ஒரு இப்ப வந்து அந்த கேஷ் போத்தில் இருக்கிறதா? 25 கிலோவா அந்த ஒரு பெரிய கேஷ் போத்தில் முந்தி
1: சிலிண்டர்
0: சொல்லுங்க.
1: இப்ப புதிய புதிய விலை சரியா எனக்கு தெரியல ஐயா, ஏன்னா நான் கேஸ் வாங்குறதுல நாங்க பெரும்பாலும் இப்ப வந்து கேஸ் பயன்பாட்டை குறைச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா அடிக்கடி கேஸ் முடியறனால அது விலை, நாங்க விறகு அடுப்பை நோக்கி இப்ப சென்று கொண்டிருக்கிறோம்.
0: மின்சார அடுப்பு தான் பாவிக்கிறீங்க?
1: ஆமா ஐயா.
0: பிரச்சனை முடிஞ்சது என்ன? சும்மா எனக்கு கேஸ் போட்டு தூக்கிட்டு திரிஞ்சு பார்க்க, நல்ல மின்சார அடுப்பு வாங்கி வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சது என்ன?
1: மரக்கறிகள் கொஞ்சம் விலையாத்தான் இருக்கு, காரணம் மழை காரணமாக.
0: மழை காரணமாக விலை? அப்ப தொடர்ச்சியாகவே மழை பெய்தா மரக்கறிகள் அப்படியே உயர்ந்து கொண்டே போய் கண்டிருக்கும்.
1: ஓமையா என்ன சொன்னா, பயிற்சியை வந்து சிறப்பா செய்ய முடியாது, எல்லாம் அழுகின நிலையில காணப்படும். அப்ப மரக்கறிகள் குறைவாக காணப்படுறதுனால எப்படியும் அந்த நிலை தான் எட்டும் இருக்கும் நினைக்கிறேன்.
0: அப்ப என்ன பழச்சி உங்களுக்கு
1: விலங்குல ஐயா?
0: பழங்கள் என்ன சீசன், இனி அடுத்த சீசன் என்ன உங்களுக்கு அடுத்த அடுத்த மாதங்கள்ல பழங்கள்?
1: சீத்தாப்பழம்,
0: ரம்புட்டான். ரம்புட்டான் சீசன் வந்து விட்டது.
1: ரம்புட்டான் பூ பூத்தது. இப்ப எல்லாம் மாம்பழ சீசன், அடிபட்டு மாம்பழம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு.
0: ஓ, உங்க வீட்டு மாமரம் காய்க்குதா?
1: எங்க வீட்டு மாமரம் காய்ச்சி நாங்க கறியும் வச்சுட்டோம்.
0: ஓகே, நல்லது. எல்லாருமே நலம்பாள, எல்லாரையும் பிரார்த்திப்போம். அப்ப என்ன பண்ணு நீங்க அன்னைக்கு?
1: கவிதையோடு கலந்த பாடல் கொண்டு வந்திருக்கீங்க ஐயா.
0: சரி, கொண்டு வாங்க கேப்போம்.
1: மேக வெடிப்பாய் மோது மின்னங்கள், நம் தலைமுறையின் கடைசி காதலை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நம் தலைமுறையின் கடைசி காதலை தேடிக்கொண்டிருக்கின்றேன். உன் வீட்டு வாசலில் நனைவது என் கண்கள் மட்டுமல்ல, உன் வீட்டு வாசலில் நனைவது என் கண்கள் மட்டுமல்ல. தாழ்வாரமாவது தாழ்ந்து உள்ளதே, தாழ்வாரமாவது தாழ்ந்து உள்ளதே. சொல்ல போன வார்த்தைகள் மழை துளி போல கதவோரம் தேங்கி நின்றன. சொல்லாமல் போன வார்த்தைகள் மழை துளி போல கடைகள் போல, திருவிழா கடைகள் போல தன் மனங்களும் அடுத்த எதிர்பார்ப்பில் சென்றுவிடும், தன் மனங்களும் அடுத்த எதிர்பார்ப்பில் சென்றுவிடும். சில நினைவுகள் மட்டும் கடைசி விளக்கு அணைந்த பிறகும் அங்கேயே காத்திருக்கும். சில நினைவுகள் மட்டும் கடைசி விளக்கு அணைந்த பிறகும் அங்கேயே காத்திருக்கும். காக்கையை பற்றியே கவலை இல்லாதவர்களுக்கு அதன் பசி தெரியவா போகிறது? காக்கையை பற்றியே கவலை இல்லாதவர்களுக்கு அதன் பசி தெரியவா போகிறது? அதே போல்தான், அதே போல்தான் உடைந்த மனதின் சத்தமும் அதை சுமப்பவர்களுக்கு மட்டுமே கேட்கிறது. உடைந்த மனதின் சத்தமும் அதை சுமப்பவர்களுக்கு மட்டுமே கேட்கிறது. இரவெல்லாம் வானம் அமைதியாக இருந்தாலும், இரவெல்லாம் வானம் அமைதியாக இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் விழும் சத்தத்தில், ஒரு நட்சத்திரம் விழும் சத்தத்தில் என் தனிமை மட்டும் திடுக்கிட்டு விழித்துக் கொள்கிறது. என் தனிமை மட்டும்
0: வாழ்த்துக்கள் அன்பு சசிகலா. சொல்லுங்க, என்ன பாட்டு தர போறீங்க?
1: ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. ஒரு

அடி மௌனத்தின் இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம்.

0: நன்றி ஐயா.
1: அருமை அருமை, சிறப்பாக வந்து கவிதையும் இனிய வாழ்த்து தந்தமைக்கு கலைகம் சார்பில் நன்றிகள். மீண்டும் நாளை நேரங்களில் தான் சந்திப்போம். இன்றைய பொழுது மாலை பொழுது உங்களுக்கு இப்பொழுது 5-6 மணி ஆகும்போது மாலை பொழுது இனிய பொழுதாக அமையட்டும். நன்றி வணக்கம் அன்புக்குரிய சசிகலா.
0: நன்றி ஐயா, நன்றி.
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அன்புக்குரிய சசிகலாவை இணைத்துக் கொண்டு அன்புக்குரிய சகோதரர் டேனியல் விரும்பி கேட்ட பாடல் காற்றிலே வருகிறது. எனக்கும் பிடித்த ஒரு பாடல்

அன்புக்குரிய சகோதரர் டேனியல் பிரான்ஸ் பிரசன்ஸ் இருந்து அந்த பாடலோடு இணைந்து கொண்டவர் அன்புக்குரிய சகோதரி சசிகலா ரத்தினபுரியில் இருந்து நிறைவடைகிறது. இன்றைய உள்ளம் கவர்ந்த ராகங்கள் நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மீண்டும் நாளை இன்னொரு உள்ளம் கவர்ந்த ராகத்தில் உங்களை சந்திக்கும் வரை வானிலையில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

0: Soli.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். ஆம், புத்தாண்டு பிறந்துவிட்டது. ஆங்கில புத்தாண்டு 2021 முடிவடைந்து 2022 ஆண்டிற்குள் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி புத்தாண்டின் முதல் மறக்க முடியுமா நிகழ்ச்சியாக அமைந்து கொள்கின்றது. பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லதொரு சுபீட்சத்தை, மனதிற்கு சுகந்தரும் வாழ்வை அமைத்து தர வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சகல சௌபாக்கியங்களையும் எல்லோரும் பெற்று சிறப்புடனே இனிதே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அருளும் ஆசியும் அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். சினிமாவில் என்று பார்த்தால் அவருடைய முதல் பாடல் கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. 67 வெளியானது. மாபெரும் பொருட்செலவில் இந்த திரைப்படத்தை ALS நிறுவனம் சார்பாக ஏ.எல். சீனிவாசன் தயாரித்தார். எத்தனையோ நடிக நடிகையர் இந்த திரைப்படத்தில் அற்புதம் படைத்திருந்தார்கள். இதிலே கந்தனாக, முருகனாக நடித்தவர் சிவகுமார், தெய்வானியாக கே.ஆர். விஜயா, வள்ளியாக ஜெயலலிதா, நடிகலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, கே.பி. சுந்தராம்பாள், இன்னமும் அந்த காலத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய அற்புதமான நடிக நடிகையர் எல்லோரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். நடிகையர் திலகம், சாவித்ரி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி. சுஷீலாவும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பூவை செங்குட்டுவன். இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம், கே.வி. மகாதேவன். இந்த திரைப்படத்தில் சிறப்பான இசையை வழங்கியமைக்காக சிறந்த இசையமைப்பாளர் என அகில இந்திய ரீதியில் தேசிய விருதை பெற்றுக்கொண்டார் திரைசத்திலகம், கே.வி. மகாதேவன். கே.பி. சுந்தராம்பாளுக்கும் சிறந்த பாடகி விருது கிடைத்தது. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாருடன் கே.ஆர். விஜயாவும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும், சூலமங்கலம் ராஜலட்சுமி கே.ஆர். விஜயாவுக்காக பின்னணி பாட, பி. சுஷீலா கலைச்செல்விக்காக பின்னணி பாடியிருக்கின்றார். இது பூவை செங்குட்டுவன் எழுதிய முதல் பாடல். சினிமாவிலும் இதுதான் முதல் பாடல். ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகும் முன்னரே இன்னொரு திரைப்படம் வெளியாகிவிட்டது. அதனை பின்னால் பார்க்கலாம்.

முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கந்தன் கருணை, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. 67 கந்தன் கருணை வெளியானது என்று கூறியிருந்தேன். அதற்கு முன்னரே கௌரி கல்யாணம் என்ற திரைப்படம் சரவணா பிலிம் சார்பில் ஜி என் வேலுமணி தயாரிக்க கருப்பு வெள்ளையில் வெளியாகிவிட்டது. இந்த திரைப்படத்திலும் இடம்பெற்ற இந்த பாடலை பி சுசீலாவும் சீலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடியிருக்கின்றார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர். இதற்கும் முன்னர் இடம்பெற்ற பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் இறையருட்செல்வர் ஏ.பி. நாகராஜன். கௌரி கல்யாணம் திரைப்படம் 66 வெளியானது. இந்த திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, ஷீலா, பண்டரிபாய் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் நடிகை ஷீலாவும் ஜெயலலிதாவும், ஜெயலலிதாவுக்கு பி சுஷீலா பாட, சூலமங்கலம் ராஜலட்சுமி ஷீலாவுக்காக பாடியிருக்கின்றார். இதுவும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். கந்தனை பற்றி கந்தன் மேல் பாடல்கள் எழுதுவதென்றால் பூவை செங்குட்டுவனுக்கு அல்வா சாப்பிடுவதை போல. எத்தனையோ தனிப்பாடல்களும் கந்தன் மேல் எழுதியிருக்கின்றார். திரைப்படங்களிலும் அவ்வாறே. கந்தன் கருணை திரைப்படத்தில் முதலில் ஒலித்த பாடல் ஒரு பக்தி பாடலாகத்தான் முதல் தனிப்பாடலாக இருந்தது. அதனை திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். அது அருமையாக இருக்க கந்தன் கருணை திரைப்படத்தில் அவருடைய பாடலை எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ.எல். சீனிவாசனும் ஏ.பி. நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

வாய் மணக்கோ எதிர்ப்புகழை முருகா உன்வேல் தடுக்கும்.

வெயில் தடுக்கம் முருகா, வெயில் தடுக்கம். நீ கொடுத்த தமிழல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ கொடுத்த தமிழல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது. நீ

വെയിൽ തടുക്കും മുരുക, വെയിൽ തടുക്കും തിരുപ്പുകഴ പാടപ്പാട ആയി മണക്കും. കേട്ട പാടൽ പൂവൈ സെങ്കുട്ടുവൻ എഴുതിയത്, ഗൗരി കല്യാണം തിരപ്പടത്തിൽ ഇടംപെട്ട പാടൽ. നേയർകളെ, സർവദേശ തമിഴ് വാനൊലി കനഡാ യൂഹം വാനൊലി വാൻപരപ്പിനൂടാക ഉലകമെങ്കും ഒലിത്തു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் எழுதிய அருமையான சில பாடல்களின் தொகுப்பாக இன்றைய மறக்க முடியுமா உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஒரு நல்ல கணவன், ஒரு சிறந்த ஆடவன் எப்படி இருக்க வேண்டும் என இந்த பெண் அறிவுரை கூறுகின்றாள் பாடல் வாயிலாக. காட்சியில் ஸ்ரீவித்யா ஸ்ரீகாந்திற்கு அறிவுரை கூறுகின்றார். பாடலை வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார். பாடலிடம் பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. 1978 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் மதுரை திருமாறன். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராணி ராஜலட்சுமி திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான ஒரு அறிவுரை பாடல். ஆடவன் என்றால் அந்த வலிமை வேண்டும், மன வலிமை இருக்க வேண்டும் என்பதனை, அது மாத்திரமல்ல உடல் பலமும் இருக்க வேண்டும் என்பதனை இந்த பாடல் வாயிலாக கூறுகின்றாள் பாடல் நாயகி. திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீவித்யாவிற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. பாடலை கேட்கலாமா? நல்ல கணவன் மனைவி உறவிற்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்பலாம். கூச்சமில்லாமல் ஒலிபரப்பலாம். எல்லோரும் கேட்டு மகிழ்வார்கள்.

நல்ல கணவனுக்கு மனைவியானவள், அந்த கடவுளுக்கே நன்றி கூறுவாய். நல்ல கணவனுக்கு மனை

அவன் வல்லமையை என்றுமே விரும்புவாள். அன்பு வாழ்க்கையிலே தீப ஒளி ஏற்றுவாள்.

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. நேயர்களே, பூவை செங்குட்டுவன் பழம்பெரும் கவிஞர். அவர் எழுதிய பாடல்கள் சிலவற்றை மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான மற்றொரு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் அவர்களே. இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமி. அந்த காலங்களில் 72 இந்த திரைப்படத்தில் நடித்தார் ஒரு நடிகை ராஜலட்சுமி என்று. பின்னாட்களில் 80களில் சங்கராபரணம் ராஜலட்சுமி, அவர் வேறு ஒருவர். இவர்களுக்கு முன்னர் இன்னொரு ராஜலட்சுமி இருந்தார் தமிழ் சினிமாவில், அவர் வேறு ஒருவர். கனிமுத்து பாப்பா திரைப்படம்தான் மாபெரும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம். ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா, புதுமுகம் ராஜலட்சுமி, ஸ்ரீதேவி, ஸ்ரீகுமார் இவர்கள் இருவரும் சிறியவர்கள் அந்த திரைப்படம் வெளியான போது. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. அதிகமான திரைப்படங்களுக்கு இசையமைக்காத டி வி ராஜு. எஸ்பிபி பாடிய இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமியும். இது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம். இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்.

மேலே பாட பாடராகம் பார்வை போடும் தாளம், பாட பாடராகம் பார்வை போடும் தாளம், நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே. ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே வரும்.

அதுவும் சொர்க்கமே. ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். அது பூவை செங்குட்டுவன் பாடல் எழுத சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமலை தென்குமரி. திருமலை தென்குமரி அதாவது திருமலை திருப்பதி, அங்கிருந்து தென்குமரி கன்னியாகுமரி வரை, திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரை புனித யாத்திரை மேற்கொள்ளும் கதை இது. இதுதான் இந்த திரைப்படத்தின் அடிப்படை கதை. சீர்காழி கோவிந்தராஜன், சிவகுமார், குமாரி பத்மினி, சுருளிராஜன், மனோரமா மற்றும் பலரும், ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த திருமலை தென்குமரி திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு வண்ண திரைப்படம். 1970 ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் சிறப்பாக பாடல் இசைத்தமைக்காக தமிழ்நாட்டின் சிறந்த பாடகர் விருதை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பெற்றுக்கொண்டார். திருமலை தென்குமரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன். பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீ அப்பா, குருவாய்

கேட்ட பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் பூவை செங்குட்டுவன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்று பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களைத்தான் நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் சில நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் அந்த வரிசையில் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சரணம் ஐயப்பா. 1980 வெளியான வண்ண திரைப்படம் சரணம் ஐயப்பா. ஐயப்பனை பற்றி இதற்கு முன்னரும் ஒரு தடவை நான் கூறியிருக்கின்றேன். ஐயப்பன் சிவனுக்கும் மோகினி என்ற விஷ்ணுவின் அவதாரம். மோகினி என்பவள் விஷ்ணுவின் பெண் வடிவம். நீங்கள் யோசிக்கலாம், திருமால் விஷ்ணு இரண்டு மூன்றுதான், 10 அவதாரங்கள், தசாவதாரம் என்று சொல்வதுண்டு. ஐயப்பன் சிவனுக்கும் மோகினி என்ற விஷ்ணுவின் அவதாரம். மோகினி என்பவள் விஷ்ணுவின் பெண் வடிவம். நீங்கள் யோசிக்கலாம், திருமால் விஷ்ணு

அவருக்கு இன்னொரு பெயரான விஷ்ணுவாகட்டும் எடுத்திருக்கின்றார்கள். ஏன் வடநாட்டில் புத்தரை திருமாலின் அவதாரமாகத்தான் வழிபடுகின்றார்கள். அப்படித்தான் மோகினியும், சிவனுக்கும் மோகினி அதாவது விஷ்ணுவின் பெண் வடிவம் இருவருக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். ஐயனார் என்றும் சொல்வதுண்டு, இரண்டும் ஒன்று என்று சொல்வார்கள். ஐயனார் சுவாமியும் ஐயப்பன் சுவாமியும். இந்த சரணம் ஐயப்பா திரைப்படம் 80 வெளியான வண்ண திரைப்படம். பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். கே ஜே ஜேசுதாஸ் தானே பாடி நடித்திருக்கின்றார் இந்த காட்சியில். திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் தசரதன். சரணம் ஐயப்பா திரைப்படத்தில் ஜெயபாரதி, ராதா ரவி, நவரசத்திலகம் முத்துராமன், எம் என் நம்பியார், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கமலஹாசன், சரத்பாபு, நடிகவர்கள் எம் ஆர் ராதா, சுருளிராஜன், மனோரமா, ஏன் ரஜினிகாந்த், கே பாக்யராஜ், ஸ்ரீபிரியா, பூபதி, பூபதியார் மனோரமாவின் மகன் பூபதி, விஜயன் மற்றும் பலரும் நடித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு பக்தி திரைப்படம். ஜேசுதாஸ் தானே நடித்து பாடிய பாடல், பூவை செங்குட்டுவன் இயற்றியது. கேட்டு பார்க்கலாமா பாடலை? பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால்

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதி, பிரபல பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் நடித்து பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் சரணம் ஐயப்பா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் மலர்களிலே அவள் மல்லிகை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை, ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு அந்த காலங்களில் வெளியாகி பாடல்களும் பிரபலமாக இலங்கை வானொலியில் ஒலித்தன. மலர்களிலே அவள் மல்லிகை, இதுதான் திரைப்படத்தின் பெயர். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலை பி ஜெயச்சந்திரனும் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்று ஒரு நடிகர் இருந்தார் அல்லவா, அவர் இளைஞனாகி கதாநாயகனாக நடித்தார் என்றும், சங்கீதா கதாநாயகியாக நடித்தார் என்றும் கூறப்படுகிறது. திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை. அருமையான ஒரு பாடல் இது, பூவை செங்குட்டுவன் எழுதியது. இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். Mmm.

கண்ணீள மயில் சின்னமணி குயில் என்னை நெருங்கிடும் போது எண்ணம் போகும் தூது. கையிரண்டில் அள்ளி காதல் கதை சொல்லி

சிந்து நதியோரம் தென்றல் விளையாடும் கண்ணன் வரவும் கன்னி உறவும் காதல் கீதம் பாடும் சிந்து நதியோரம் சின்னஞ்சிறு சிட்டு உந்தன் கைகள் பட்டு தன்னை மறந்திடும் போது தனிமை என்பதேது மொட்டை விழுந்த முல்லை கட்டழகின் எல்லை தொட்டு தழுவிடும் போது சொர்க்கம் வேறு ஏது மங்கை அழகி மலை அருவி பொங்கி பெருகிடும் என் மனம்.

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கங்கை அமரன் இசையமைத்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் மலர்களிலே அவள் மல்லிகை. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா, கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் என்று. இன்னொரு அழகான பாடலையும் உங்களுக்காக தந்தால் எப்படி இருக்கும்? குழந்தைகள் பாடுவது போல இந்த பாடல். அதாவது சரி, இந்த பாடல் பி சுஷீலாவும் ஜோதி கண்ணாவும் பாடியதாகவும் கூறப்படுகிறது. பி சுஷீலா தனித்து பாடியதாகவும் கூறப்படுகிறது. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் வாயிலாக எஸ் பி முத்துராமன் இயக்குநராக அறிமுகமானார் என்று கூறியிருந்தேன். குழந்தைகளுக்கான பாடல் என்று நாம் இதை எடுத்துக்கொண்டால் அருமையாக இருக்கும். சரி, இப்பொழுது அந்த பாடலை உங்களுக்காக வழங்குகின்றேன். பூவை செங்குட்டுவன் எழுதியது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். எம்ஜிஆர் திரைப்படத்திலும் ஒரு அழகான பாடலை எழுதி கொடுத்தார். எம்ஜிஆர் பாணியிலேயே எழுதி கொடுத்தார் பூவை செங்குட்டுவன். அந்த பாடலோ மிகவும் பிரபலமானது. சாணக்கியா இயக்கத்தில் 1968 JR மூவிஸ் புதிய பூமி கருப்பு வெள்ளி திரைப்படம் வெளியானது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஷீலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் புதிய பூமியில். மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். எம்ஜிஆர் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் எம்ஜிஆருக்காக. அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன்.

பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பே

உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயமுண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும்.

பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய பூமி, எம்ஜிஆர் திரைப்படம். ஆம், பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு பாடல், இடம்பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. 73 அருண் பிரசாத் மூவி சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியாகி வெற்றி நடை போட்ட திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பி சுஷீலா எல் ஹரீஸ்வரி பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ். திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் பி மாதவன் அவர்கள் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய அருண் பிரசாத் மூவிஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். திரைப்படத்தில் இரண்டு நாயகர்கள், சிவகுமார் அவருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா, மற்றொருவர் விஜயகுமார் அவருக்கு ஜோடியாக விதுபாலா. இந்த பாடல் காட்சியில் ஜெயசித்ராவும் விதுபாலாவும், பாடலை பி சுஷீலாவும் எல் ஹரீஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். ஆம், இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கவிஞர் முத்துலிங்கமும் அறிமுகமானார் என்று பல தடவை கூறியிருக்கின்றேன். சரி, இது பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றே உருவானது, அதை கொண்டாடும் நன்னாள் இது. பெண்ணை

0: பணத்தாலு உலகத்தை விலை பேசடி, பண்பாடை என் போர்க்கு பதில் கூறடி. நாணமென்பார் அச்சமென்பார் நமக்கேனடி. அடிமை நிலை அந்த காலம், புதுமை நிலை இந்த கோலம். காலம் மாறும் வேளையிலே கோலம் மாறுமடி. மேலை நாட்டு உறவினிலே ஆவல் மீறுதடி. வா புது உலகையே நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம். பாரெனச் சொல்லும் உலகையே சுற்றி பாரடி பூங்கொடி. பாரதி சொன்ன பெண்ணையும் கொஞ்சம் மிஞ்சினால் என்னடி. பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கன்றை உருவானது. அதை கொண்டாடும் நன்னாளிது. வெறும் கையில் முழம் போடக்கூடாதடி, வெளி வேஷம் வாழ்வுக்கு உதவாதடி. நடை மாறலாம், இடம் மாறலாம், நிலை மாறலாமா? உள்ளபடி ஒன்றே ஒன்று, உனது வழி எங்கே சொல்லு. ஆசை வளரும் மனதினிலே தேவை அதிகமடி. ஆடை குறையும் புதுமையிலே மோகங்கூடுமடி. வா அன்பு வழியை நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம். பாரதி கண்ட பெண்ணிடம் நல்ல பண்பையும் பாரடி. பணிவுடன் நெஞ்சில் கனிவுடன் வாழ சொன்னதை கேளடி. பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கன்றை உருவானது. அதை கொண்டாடும் நன்னாளிது.
1: கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது, பி சுஷீலா எல்லாரீஸ்வரி இணைந்து பாடியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் ஜி கே வெங்கடேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக நான் வழங்கியதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்களையும் உங்களுக்காக நான் வழங்க காத்திருக்கின்றேன் என்ற நற்செய்தியையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

கேட்ட அந்த பாடல் மின்சார கனவுத்துறையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசைக்கோளங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன, முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்மதான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை விட்டுட்டீங்க, இப்ப பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத தவிர்க்க முடியாத உறவுகள் தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பிருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இதை பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுலாம் யாராவது எடுத்துட்டு
3: போயிடும்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மன குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசை ஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசைக்கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு என்கின்ற பாடல்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்ல நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.
1: வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிகள் செல்லலாம். வளமை போன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்கள் அமோக வரவேற்புடன் காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது என்று நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உங்கள் கருத்து பரிமாற்றங்கள், உங்கள் குறுஞ்செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் நான் ஒளிபரப்பினாலும் நீங்கள் கேட்ட பாடல்களாகவே நினைத்ததாகவும் கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. மீண்டும் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு அமைகின்றது என்றதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல்களாக புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி நல்ல பாடல்களுடன் காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஒரு வரையில் இரு பாடல்கள் எப்படி ஆரம்பிக்கப் போகின்றது. ஒரு பாடல் ஒலித்தால் அதுக்குள் உள்ளே இருக்கும் ஒரு வரியை ஒலியை எடுத்து வந்து அந்த பாடலின் முதல் வரியாக காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு வரியின் இரு பாடல்கள் நீங்கள் தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கவனித்துவிட்டு இது வரவில்லை என்றால் எனக்கு சொல்லலாம், நிச்சயமாக அது வரும். கவனிப்பது உங்கள் பொறுப்பு. அற்புதமான ஒரு நிகழ்வாக ஒரு வரியின் இரு பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய முதல் பாடல் காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது, கால நேரத்தை அலங்கரிக்க வருகின்றது. இதோ பாடல் காற்றலையில்.

ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான அட்டகாசமான பாடல்கள் தெரிவுகளுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் ஒரு வரியின் இரு பாடல்களுடன். நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். காற்றலையில் ஒழித்த பாடல்களுடன் அடுத்து வருகின்ற பாடல் என்னவென்று கேட்டு பார்ப்போம். இந்த பாடல் எங்கே எப்பொழுது எங்கே இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தீர்களா? இதோ பாடல் காற்றலையில்.

இதன் பிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் பிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பாவெழுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு சிரிப்பு. மனம் கருப்பாவெழுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருப்பு. இதன் பிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி.

Yeah,

போது தெளிப்பு, இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனி தெளிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதர் இந்த பழ செருப்பு. காதர் இந்த பழ செருப்பு.

தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு.

哎呀呀！

0: காட்டளையில் அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரையில் இரு பாடல்கள்.
1: சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன்.

உள்ள பணத்தை கூட்டி வச்சு பள்ளல் வேஷம் போடும், உள்ள பணத்தை கூட்டி வச்சு பள்ளல் வேஷம் போடும், ஒழிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தம்மன் போல் பேசு, ஒழிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தம்மன் போல் பேசு, நல்ல கணக்க மாத்தி நல்ல கணக்கை ஏற்றி நல்ல நேரம் பார்த்து நந்தனையே மாத்து. சிரிப்புறது சிரிப்புறது சிரிக்க சிரிக்க சிரிப்புறது சின்ன மனுஷ பெரிய

0: அவள் மொத்த மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
1: மகன் சொன்னானா?

0: இருக்கிறாள்.
1: பட பேக்கர் மாயிருமாயிருக்கிறாள்.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அற்புதமான பாடல் தெளிவுகளுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

சிரிப்பு. இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில்

பாட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே, அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே. காட்டிலையில் ஒழித்தொழிந்தது அற்புதமான ஒரு பாடல். எப்பொழுது எங்கே கேட்டாலும் உண்மையில் மனதில் கண்ணீர் வைக்க வருகின்ற ஒரு பாடலாக காட்டிலையில் ஒழித்தொழிந்தது. தண்ணீரிலே மேனுண்டு தரையில் மானுண்டு மாத்தி வச்சா தீந்து விடும் கணக்கு என்று சொல்லி பாடல் கரை ஒளித்தொழிந்தது. தண்ணீரில் மீன் இருக்கத்தான் வேண்டும், தரையிலே மான் இருக்கத்தான் வேண்டும். மானக்கொண்டே தண்ணீர் வைத்தாலும் மீனக்கொண்டே தரையில் வைத்தாலும் இரண்டுமே இறந்துவிடும் அப்படியாக சொல்லி அற்புதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒழித்தொழிந்தது. எப்பொழுது யார் எங்கே கேட்டாலும் இந்த பாடலுக்கு அடிமையாகாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்றால் நான் சொல்ல தோன்றும். அப்படியான ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமாக காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றதை நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்கின்ற உங்களுக்கும் அளவில்லா ஆனந்தம் அடைவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து வரும் பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். இதோ பாடல் காற்றலையில்.

காட்டலையில் ஒழித்து வருகின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருந்தேன். ஒருவரையில் இரு பாடல்கள், மஞ்சளில் ஆரம்பித்து மஞ்சளில் முடிகின்றது இன்றைய பாடல். இடையினடுவே வேற வேற பாடல்கள் வந்தாலும் மங்களகரமாக முடிகின்றது இன்றைய மன்னிக்கவும் இன்றைய ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளாக காற்றலையில் ஒளித்தது. நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நான் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தேன். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று நம்பிக்கொண்டு நன்றி வணக்கம் அன்பான உறவுகளே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணத்தி அளத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். ஆம், புத்தாண்டு பிறந்துவிட்டது. ஆங்கில புத்தாண்டு 2021 ஆம் ஆண்டு முடிவடைந்து 2022 ஆம் ஆண்டிற்குள் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி புத்தாண்டின் முதல் மறக்க முடியுமா நிகழ்ச்சியாக அமைந்து கொள்கின்றது. பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லதொரு சுபீட்சத்தை, மனதிற்கு சுகந்தரும் வாழ்வை அமைத்து தர வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சகல சௌபாக்கியங்களையும் எல்லோரும் பெற்று சிறப்புடனே இனிதே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அருளும் ஆசியும் அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். சினிமாவில் என்று பார்த்தால் அவருடைய முதல் பாடல் கந்தன் கருணி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. 67 வெளியானது. மாபெரும் பொருட்செலவில் இந்த திரைப்படத்தை ALS நிறுவனம் சார்பாக ஏ.எல். சீனிவாசன் தயாரித்தார். எத்தனையோ நடிக நடிகையர் இந்த திரைப்படத்தில் அற்புதம் படைத்திருந்தார்கள். இதிலே கந்தனாக, முருகனாக நடித்தவர் சிவகுமார், தெய்வானியாக கே.ஆர். விஜயா, வள்ளியாக ஜெயலலிதா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, கே.பி. சுந்தராம்பாள், இன்னமும் அந்த காலத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய அற்புதமான நடிக நடிகையர் எல்லோரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். நடிகையர் திலகம், சாவித்ரி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி. சுஷீலாவும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பூவை செங்குட்டுவன். இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம், கே.வி. மகாதேவன். இந்த திரைப்படத்தில் சிறப்பான இசையை வழங்கியமைக்காக சிறந்த இசையமைப்பாளர் என அகில இந்திய ரீதியில் தேசிய விருதை பெற்றுக் கொண்டார் திரைசித்திலகம், கே.வி. மகாதேவன். கே.வி. சுந்தராம்பாளுக்கும் சிறந்த பாடகி விருது கிடைத்தது. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாருடன் கே.ஆர். விஜயாவும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும், சூலமங்கலம் ராஜலட்சுமி கே.ஆர். விஜயாவுக்காக பின்னணி பாட, பி. சுஷீலா கலைச்செல்விக்காக பின்னணி பாடியிருக்கின்றார். இது பூவை செங்குட்டுவன் எழுதிய முதல் பாடல். சினிமாவிலும் இதுதான் முதல் பாடல். ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகும் முன்னரே இன்னொரு திரைப்படம் வெளியாகிவிட்டது. அதனை பின்னால் பார்க்கலாம்.

கண்டால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கந்தன் கருணை, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. 67 கந்தன் கருணை வெளியானது என்று கூறியிருந்தேன். அதற்கு முன்னரே கௌரி கல்யாணம் என்ற திரைப்படம் சரவணா பிலிம் சார்பில் ஜி என் வேலுமணி தயாரிக்க கருப்பு வெள்ளையில் வெளியாகிவிட்டது. இந்த திரைப்படத்திலும் இடம்பெற்ற இந்த பாடலை பி சுசீலாவும் சீலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடியிருக்கின்றார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர். இதற்கும் முன்னர் இடம்பெற்ற பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் இறையருட் செல்வர் ஏ பி நாகராஜன். கௌரி கல்யாணம் திரைப்படம் 66 வெளியானது. இந்த திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, ஷீலா, பண்டரிபாய் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் நடிகை ஷீலாவும் ஜெயலலிதாவும், ஜெயலலிதாவுக்கு பி சுஷீலா பாட, சூலமங்கலம் ராஜலட்சுமி ஷீலாவுக்காக பாடியிருக்கின்றார். இதுவும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். கந்தனை பற்றி கந்தன் மேல் பாடல்கள் எழுதுவதென்றால் பூவை செங்குட்டுவனுக்கு அல்வா சாப்பிடுவதை போல. எத்தனையோ தனிப்பாடல்களும் கந்தன் மேல் எழுதியிருக்கின்றார். திரைப்படங்களிலும் அவ்வாறே. கந்தன் கருணை திரைப்படத்தில் முதலில் ஒலித்த பாடல் ஒரு பக்தி பாடலாகத்தான் முதல் தனிப்பாடலாக இருந்தது. அதனை திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். அது அருமையாக இருக்க கந்தன் கருணை திரைப்படத்தில் அவருடைய பாடலை எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், எதிர்ப்புகழை முருகா உன் வேல் தடுக்கும்.

சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன், சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன்.

வெயில் தடுக்கம் முருகா, வெயில் தடுக்கம். நீ கொடுத்த தமிழல்லவா புகழெடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ கொடுத்த தமிழல்லவா புகழெடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது, நீ சிரி

திருப்புகழை பாட பாட ஆய் மணக்கம். கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் எழுதிய அருமையான சில பாடல்களின் தொகுப்பாக இன்றைய மறக்க முடியுமா உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஒரு நல்ல கணவன், ஒரு சிறந்த ஆடவன் எப்படி இருக்க வேண்டும் என இந்த பெண் அறிவுரை கூறுகின்றாள் பாடல் வாயிலாக. காட்சியில் ஸ்ரீவித்யா ஸ்ரீகாந்திற்கு அறிவுரை கூறுகின்றார். பாடலை வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. 1978 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் மதுரை திருமாறன். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராணி ராஜலட்சுமி திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான ஒரு அறிவுரை பாடல். ஆடவன் என்றால் அந்த வலிமை வேண்டும், மன வலிமை இருக்க வேண்டும் என்பதனை, அது மாத்திரமல்ல உடல் பலமும் இருக்க வேண்டும் என்பதனை இந்த பாடல் வாயிலாக கூறுகின்றாள் பாடல் நாயகி. திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீவித்யாவிற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. பாடலை கேட்கலாமா? நல்ல கணவன் மனைவி உறவிற்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்பலாம். கூச்சமில்லாமல் ஒலிபரப்பலாம். எல்லோரும் கேட்டு மகிழ்வார்கள். நல்ல கணவனுக்கு மனைவியானவள் அந்த கடவுளுக்கே நன்றி கூறுவாய். நல்ல கணவனுக்கு மனைவி

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. நேயர்களே, பூவை செங்குட்டுவன் பழம்பெரும் கவிஞர். அவர் எழுதிய பாடல்கள் சிலவற்றை மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான மற்றொரு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் அவர்களே. இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமி. அந்த காலங்களில் 72 இந்த திரைப்படத்தில் நடித்தார் ஒரு நடிகை ராஜலட்சுமி என்று. பின்னாட்களில் 80களில் சங்கராபரணம் ராஜலட்சுமி, அவர் வேறு ஒருவர். இவர்களுக்கு முன்னர் இன்னொரு ராஜலட்சுமி இருந்தார் தமிழ் சினிமாவில், அவர் வேறு ஒருவர். கனிமுத்து பாப்பா திரைப்படம்தான் மாபெரும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம். ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா, புதுமுகம் ராஜலட்சுமி, ஸ்ரீதேவி, ஸ்ரீகுமார், இவர்கள் இருவரும் சிறியவர்கள் அந்த திரைப்படம் வெளியான போது. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. அதிகமான திரைப்படங்களுக்கு இசையமைக்காத டி வி ராஜு. எஸ்பிபி பாடிய இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமியும். இது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம். இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். காலங்களே காலங்களே, காதலிசை பாடுங்களே, பாடப்பாடராக பார்வை போடும் தாளம், பாடப்பாடராக பார்வை போடும் தாளம், நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே. ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வருவது வரட்டும் பயம் எதற்கு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வருவது

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் அது. பூவை செங்குட்டுவன் பாடல் எழுத சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். பாடலிடம் பெற்ற திரைப்படம் திருமலை தென்குமரி. திருமலை தென்குமரி அதாவது திருமலை திருப்பதி, அங்கிருந்து தென்குமரி கன்னியாகுமரி வரை, திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரை புனித யாத்திரை மேற்கொள்ளும் கதை இது. இதுதான் இந்த திரைப்படத்தின் அடிப்படை கதை. சீர்காழி கோவிந்தராஜன், சிவகுமார், குமாரி பத்மினி, சுருளிராஜன், மனோரமா மற்றும் பலரும், ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த திருமலை தென்குமரி திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு வண்ண திரைப்படம். 1970 ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் சிறப்பாக பாடல் இசைத்தமைக்காக தமிழ்நாட்டின் சிறந்த பாடகர் விருதை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பெற்றுக்கொண்டார். திருமலை தென்குமரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன். பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். குருவாயூரப்பா.

கேட்ட பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் பூவை செங்குட்டுவன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்று பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களைத்தான் நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் சில நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியும் பாடிய பாடல் பூவை செங்குட்டுவன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்று பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களைத்தான் நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் சில நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது.

0: அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சரணமையப்பா. 1980ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் சரணமையப்பா. ஐயப்பனை பற்றி இதற்கு முன்னரும் ஒரு தடவை நான் கூறியிருக்கின்றேன். ஐயப்பன் சிவனுக்கும் மோகினி என்ற விஷ்ணுவின் அவதாரம். மோகினி என்பவள் விஷ்ணுவின் பெண் வடிவம். நீங்கள் யோசிக்கலாம், திருமால் விஷ்ணு இரண்டு ஒன்றுதான். 10 அவதாரங்கள் தசாவதாரம் என்று சொல்வதுண்டு. இதைத் தவிர எக்கச்சக்கமான அவதாரங்களை திருமால் ஆகட்டும் அல்லது அவருக்கு இன்னொரு பெயரான விஷ்ணுவாகட்டும் எடுத்திருக்கின்றார்கள். ஏன் வடநாட்டில் புத்தரை திருமாலின் அவதாரமாகத்தான் வழிபடுகின்றார்கள். அப்படித்தான் மோகினியும், சிவனுக்கும் மோகினி அதாவது விஷ்ணுவின் பெண் வடிவம் இருவருக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். ஐயனார் என்றும் சொல்வதுண்டு. இரண்டும் ஒன்று என்று சொல்வார்கள், ஐயனார் சுவாமியும் ஐயப்பன் சுவாமியும். இந்த சரணம் ஐயப்பா திரைப்படம் 80ல் வெளியான வண்ண திரைப்படம். பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். கே ஜே ஜேசுதாஸ் தானே பாடி நடித்திருக்கின்றார் இந்த காட்சியில். திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் தசரதன். சரணம் ஐயப்பா திரைப்படத்தில் ஜெயபாரதி, ராதா ரவி, நவரசத்திலகம் முத்துராமன், எம் என் நம்பியார், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கமலஹாசன், சரத்பாபு, நடிகர்கள் எம் ஆர் ராதா, சுருளிராஜன், மனோரமா, ரஜினிகாந்த், கே பாக்யராஜ், ஸ்ரீபிரியா, பூபதி, பூபதியார் மனோரமாவின் மகன் பூபதி, விஜயன் மற்றும் பலரும் நடித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு பக்தி திரைப்படம். ஜேசுதாஸ் தானே நடித்து பாடிய பாடல், பூவை செங்குட்டுவன் இயற்றியது. கேட்டு பார்க்கலாமா பாடலை?
1: பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐ

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதி, பிரபல பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் நடித்து பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் சரணம் ஐயப்பா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் மலர்களிலே அவள் மல்லிகை இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை, ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு அந்த காலங்களில் வெளியாகி பாடல்களும் பிரபலமாக இலங்கை வானொலியில் ஒலித்தன. மலர்களிலே அவள் மல்லிகை, இதுதான் திரைப்படத்தின் பெயர். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலை பி ஜெயச்சந்திரனும் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்று ஒரு நடிகர் இருந்தார் அல்லவா, அவர் இளைஞனாகி கதாநாயகனாக நடித்தார் என்றும், சங்கீதா கதாநாயகியாக நடித்தார் என்றும் கூறப்படுகிறது. திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை. அருமையான ஒரு பாடல் இது, பூவை செங்குட்டுவன் எழுதியது. இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். ஹிங் சிந்து நதியோரம் தென்றல் விளையாடும் கண்ணன் வரவும் கன்னி உறவும்

হয়, সিন্ধু নদিয়োরম தென்றல் விளையாடும், கண்ணன் வரவும் கன்னி உறவும் காதல் கீதம் பாடும் சிந்து நதியோரம். சின்னஞ்சிறு சிட்டு உந்தன் கைகள் பட்டு தன்னை மறந்திடும் போது தனிமை என்பதேது. மொட்டை விழுந்த முல்லை கட்டழகின் எல்லை தொட்டு தழுவிடும் போது சொர்க்கம் வேறு ஏது.

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கங்கை அமரன் இசையமைத்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் மலர்களிலே அவள் மல்லிகை. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா, கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் என்று. இன்னொரு அழகான பாடலையும் உங்களுக்காக தந்தாலப்படி இருக்கும். குழந்தைகள் பாடுவது போல இந்த பாடல். அதாவது சரி, இந்த பாடல் பி சுஷீலாவும் ஜோதி கண்ணாவும் பாடியதாகவும் கூறப்படுகிறது. பி சுஷீலா தனித்து பாடியதாகவும் கூறப்படுகிறது. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் வாயிலாக எஸ் பி முத்துராமன் இயக்குநராக அறிமுகமானார் என்று கூறியிருந்தேன். குழந்தைகளுக்கான பாடல் என்று நாம் இதை எடுத்துக்கொண்டால் அருமையாக இருக்கும். சரி, இப்பொழுது அந்த பாடலை உங்களுக்காக வழங்குகின்றேன். பூவை செங்குட்டுவன் எழுதியது.

வாழும். கோபம் கொண்ட இதயம் ஒரு மிருகமாக மாறும். கோபம் கொண்ட இதயம் ஒரு மிருகமாக மாறும்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். எம்ஜிஆர் திரைப்படத்திலும் ஒரு அழகான பாடலை எழுதி கொடுத்தார். எம்ஜிஆர் பாணியிலேயே எழுதி கொடுத்தார் பூவை செங்குட்டுவன். அந்த பாடலோ மிகவும் பிரபலமானது. சாணக்கியா இயக்கத்தில் 1968 JR மூவிஸ் புதிய பூமி கருப்பு வெள்ளி திரைப்படம் வெளியானது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஷீலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் புதிய பூமியில். மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். எம்ஜிஆர் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் எம்ஜிஆருக்காக. அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.

உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பே

உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயமுண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும்.

பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் புதிய பூமி, எம்ஜிஆர் திரைப்படம். ஆம், பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு பாடல், இடம்பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. 73 அருண் பிரசாத் மூவி சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியாகி வெற்றி நடை போட்ட திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பி சுஷீலா எல் ஆரீஸ்வரி பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ். திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் பி மாதவன் அவர்கள் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய அருண் பிரசாத் மூவிஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். திரைப்படத்தில் 2 நாயகர்கள், சிவகுமார் அவருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா, மற்றொருவர் விஜயகுமார் அவருக்கு ஜோடியாக விதுபாலா. இந்த பாடல் காட்சியில் ஜெயசித்ராவும் விதுபாலாவும், பாடலை பி சுஷீலாவும் எல் ஆரீஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். ஆம், இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கவிஞர் முத்துலிங்கமும் அறிமுகமானார் என்று பல தடவை கூறியிருக்கின்றேன். சரி, இது பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றே உருவானது, அதை கொண்டாடும் நன்னாள் இது. பெண்ண

பணத்தால உலகத்தை விலை பேசடி, பண்பாடு என் போர்க்கு பதில் கூறடி. நாணமென்பார் அச்சமென்பார் நமக்கேனடி. அடிமை நிலை அந்த காலம், புதுமை நிலை இந்த கோலம். காலம் மாறும் வேளையிலே கோலம் மாறுமடி. மேலை நாட்டு உறவினிலே ஆவல் மீறுதடி. வா புது உலகையே நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம்.

0: பொன்னானது பெண்ணுள்ளமே பொன்னானது பெருமைக்கந்தை உருவானது அதை கொண்டாடும் நன்னாளிது. வெறும் கையில் முழம் போடக்கூடாதடி வெளி வேஷம் வாழ்வுக்கு உதவாதடி. நடை மாறலாம் இடம் மாறலாம் நிலை மாறலாமா உள்ளபடி ஒன்றே ஒன்று உனது வழி எங்கே சொல்லு. ஆசை வளரும் மனதினிலே தேவை அதிகமடி ஆடை குறையும் புதுமையிலே மோகங்கூடுமடி. வா அன்பு வழியை நாம் உருவாக்குவோம் என்னாலும் முன்னேறுவோம். பாரதி கண்ட பெண்ணிடம் நல்ல பண்பையும் பாரடி. பணிவுடன் நெஞ்சில் கனிவுடன் வாழ சொன்னதை கேளடி. பெண்ணுள்ளமே பொன்னானது பெண்ணுள்ளமே பொன்னானது பெருமைக்கென்றே உருவானது அதை கொண்டாடும் நன்னாளிது. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது, பி சுஷீலா எல்லாரீஸ்வரி இணைந்து பாடியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் ஜி கே வெங்கடேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக நான் வழங்கியதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்களையும் உங்களுக்காக நான் வழங்க காத்திருக்கின்றேன் என்ற நற்செய்தியையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ரவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் SP பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பன்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனால் சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் இந்த அம்மாதான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை, விட்டுட்டீங்க, இப்ப பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள் தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பிருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுனா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: ஒரே சொர்க்கம் எந்தன் பக்கம் வேறில்லையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கை ஒலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்ல நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். ஆம், புத்தாண்டு பிறந்துவிட்டது. ஆங்கில புத்தாண்டு 2021 முடிவடைந்து 2022 ஆண்டிற்குள் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி புத்தாண்டின் முதல் மறக்க முடியுமா நிகழ்ச்சியாக அமைந்து கொள்கின்றது. பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லதொரு சுபீட்சத்தை, மனதிற்கு சுகந்தரும் வாழ்வை அமைத்து தர வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சகல சௌபாக்கியங்களையும் எல்லோரும் பெற்று சிறப்புடனே இனிதே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அருளும் ஆசியும் அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். சினிமாவில் என்று பார்த்தால் அவருடைய முதல் பாடல் கந்தன் கருணி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. 67 வெளியானது. மாபெரும் பொருட்செலவில் இந்த திரைப்படத்தை ALS நிறுவனம் சார்பாக ALS சீனிவாசன் தயாரித்தார். எத்தனையோ நடிக நடிகையர் இந்த திரைப்படத்தில் அற்புதம் படைத்திருந்தார்கள். இதிலே கந்தனாக முருகனாக நடித்தவர் சிவகுமார், தெய்வானையாக கே.ஆர். விஜயா, வள்ளியாக ஜெயலலிதா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, கே பி சுந்தராம்பாள், இன்னமும் அந்த காலத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய அற்புதமான நடிக நடிகையர் எல்லோரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். நடிகர் திலகம், சாவித்ரி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி. சுஷீலாவும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பூவை செங்குட்டுவன். இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்லகம், கே. வி. மகாதேவன். இந்த திரைப்படத்தில் சிறப்பான இசையை வழங்கியமைக்காக சிறந்த இசையமைப்பாளர் என அகில இந்திய ரீதியில் தேசிய விருதை பெற்றுக்கொண்டார் திரைசத்லகம், கே. வி. மகாதேவன். கே. வி. சுந்தராம்பாளுக்கும் சிறந்த பாடகி விருது கிடைத்தது. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாருடன் கே. ஆர். விஜயாவும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும், சூலமங்கலம் ராஜலட்சுமி கே. ஆர். விஜயாவுக்காக பின்னணி பாட, பி. சுஷீலா கலைச்செல்விக்காக பின்னணி பாடியிருக்கின்றார். இது பூவை செங்குட்டுவன் எழுதிய முதல் பாடல். சினிமாவிலும் இதுதான் முதல் பாடல். ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகும் முன்னரே இன்னொரு திரைப்படம் வெளியாகிவிட்டது, அதனை பின்னால் பார்க்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கந்தன் கருணை. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. 67 கந்தன் கருணை வெளியானது என்று கூறியிருந்தேன். அதற்கு முன்னரே கௌரி கல்யாணம் என்ற திரைப்படம் சரவணா பிலிம் சார்பில் ஜி என் வேலுமணி தயாரிக்க கருப்பு வெள்ளையில் வெளியாகிவிட்டது. இந்த திரைப்படத்திலும் இடம்பெற்ற இந்த பாடலை பி சுசீலாவும் சீலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடியிருக்கின்றார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர். இதற்கும் முன்னர் இடம்பெற்ற பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் இறையருட்செல்வர் இபி நாகராஜன். கௌரி கல்யாணம் திரைப்படம் 66 வெளியானது. இந்த திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, ஷீலா, பண்டரிபாய் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் நடிகை ஷீலாவும் ஜெயலலிதாவும். ஜெயலலிதாவுக்கு பி சுஷீலா பாட, சூலமங்கலம் ராஜலட்சுமி ஷீலாவுக்காக பாடியிருக்கின்றார். இதுவும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். கந்தனை பற்றி கந்தன் மேல் பாடல்கள் எழுதுவதென்றால் பூவை செங்குட்டுவனுக்கு அல்வா சாப்பிடுவதை போல. எத்தனையோ தனிப்பாடல்களும் கந்தன் மேல் எழுதியிருக்கின்றார். திரைப்படங்களிலும் அவ்வாறே. கந்தன் கருணை திரைப்படத்தில் முதலில் ஒலித்த பாடல் ஒரு பக்தி பாடலாகத்தான் முதல் தனிப்பாடலாக இருந்தது. அதனை திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். அது அருமையாக இருக்க கந்தன் கருணை திரைப்படத்தில் அவருடைய பாடலை எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன், சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன், கந்தன் என்னும் பேரெடுத்ததால் கருணையானவன், கந்த

வெயில் தடுக்கம் முருக, வெயில் தடுக்கம். நீ கொடுத்த தமிழல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ கொடுத்த தமிழல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது, நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது. உன் நினைவிருக்கும் மனமல்லவா பெருமை கொண்டது.

வெயில் தடுக்கும் திருப்புகழை பாட பாட ஆய் மணக்கும். கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் எழுதிய அருமையான சில பாடல்களின் தொகுப்பாக இன்றைய மறக்க முடியுமா உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஒரு நல்ல கணவன், ஒரு சிறந்த ஆடவன் எப்படி இருக்க வேண்டும் என இந்த பெண் அறிவுரை கூறுகின்றாள் பாடல் வாயிலாக. காட்சியில் ஸ்ரீவித்யா ஸ்ரீகாந்திற்கு அறிவுரை கூறுகின்றார். பாடலை வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார். பாடலிடம் பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. 1978 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் மதுரை திருமாறன். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராணி ராஜலட்சுமி திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான ஒரு அறிவுரை பாடல். ஆடவன் என்றால் அந்த வலிமை வேண்டும், மன வலிமை இருக்க வேண்டும் என்பதனை, அது மாத்திரமல்ல உடல் பலமும் இருக்க வேண்டும் என்பதனை இந்த பாடல் வாயிலாக கூறுகின்றாள் பாடல் நாயகி. திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீவித்யாவிற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. பாடலை கேட்கலாமா? நல்ல கணவன் மனைவி உறவிற்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்பலாம். கூச்சமில்லாமல் ஒலிபரப்பலாம். எல்லோரும் கேட்டு மகிழ்வார்கள். நல்ல கணவனுக்கு மனைவியானவள், அந்த கடவுளுக்கே நன்றி கூறுவாய். நல்ல கணவனுக்கு மனைவி

அன்பு வாழ்க்கையிலே தீப ஒளி ஏற்றுவாள். அவன் வல்லமையை என்றுமே விரும்புவாள்.

வந்தான். அங்கு சீதை அவன் தோள் கண்டாள், தோளே கண்டாள். ஸ்ரீராமன் மிதில நகர் மீதினில் வந்தான். அங்கு சீதை அவன் தோள் கண்டாள், தோளே கண்டாள்.

மனிதனையே உலகம் நம்பும். இந்த தத்துவமே இல்லறத்தில் நல்லது செய்யும். நல்ல கணவனுக்கு மனைவி

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. நேயர்களே, பூவை செங்குட்டுவன் பழம்பெரும் கவிஞர். அவர் எழுதிய பாடல்கள் சிலவற்றை மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான மற்றொரு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் அவர்களே. இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமி. அந்த காலங்களில் 72 இந்த திரைப்படத்தில் நடித்தார் ஒரு நடிகை ராஜலட்சுமி என்று. பின்னாட்களில் 80களில் சங்கராபரணம் ராஜலட்சுமி, அவர் வேறு ஒருவர். இவர்களுக்கு முன்னர் இன்னொரு ராஜலட்சுமி இருந்தார் தமிழ் சினிமாவில், அவர் வேறு ஒருவர். கனிமுத்து பாப்பா திரைப்படம்தான் மாபெரும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம். ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா, புதுமுகம் ராஜலட்சுமி, ஸ்ரீதேவி, ஸ்ரீகுமார் இவர்கள் இருவரும் சிறியவர்கள் அந்த திரைப்படம் வெளியான போது. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. அதிகமான திரைப்படங்களுக்கு இசையமைக்காத டி வி ராஜு. எஸ்பிபி பாடிய இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமியும். இது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம். இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். காலங்களே காலங்களே, காதலிசை பாடுங்களே. பாடப்பாடராக பார்வை போடும் தாளம், பாடப்பாடராக பார்வை போடும் தாளம், நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே. ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வருவது வரட்டும் பயம் எதற்கு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வருவது வரட்டும் பயம் எதற்கு. எங்கும் இன்பம் உண்டு.

me. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் அது. பூவை செங்குட்டுவன் பாடல் எழுத சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். பாடலிடம் பெற்ற திரைப்படம் திருமலை தென்குமரி. திருமலை தென்குமரி அதாவது திருமலை திருப்பதி, அங்கிருந்து தென்குமரி கன்னியாகுமரி வரை, திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரை புனித யாத்திரை மேற்கொள்ளும் கதை இது. இதுதான் இந்த திரைப்படத்தின் அடிப்படை கதை. சீர்காழி கோவிந்தராஜன், சிவகுமார், குமாரி பத்மினி, சுருளிராஜன், மனோரமா மற்றும் பலரும், ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த திருமலை தென்குமரி திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு வண்ண திரைப்படம். 1970 ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் சிறப்பாக பாடல் இசைத்தமைக்காக தமிழ்நாட்டின் சிறந்த பாடகர் விருதை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பெற்றுக்கொண்டார். திருமலை தென்குமரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன். பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, உன் கோயில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா, குருவாயூரப்பா

கேட்ட பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் பூவை செங்குட்டுவன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்று பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களைத்தான் நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் சில நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் அந்த வரிசையில் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சரணம் ஐயப்பா. 1980 வெளியான வண்ண திரைப்படம் சரணம் ஐயப்பா. ஐயப்பனை பற்றி இதற்கு முன்னரும் ஒரு தடவை நான் கூறியிருக்கின்றேன். ஐயப்பன் சிவனுக்கும் மோகினி என்ற விஷ்ணுவின் அவதாரம். மோகினி என்பவள் விஷ்ணுவின் பெண் வடிவம். நீங்கள் யோசிக்கலாம், திருமால் விஷ்ணு இரண்டு மூன்றுதான், 10 அவதாரங்கள், தசாவதாரம் என்று சொல்வதுண்டு. இதைத் தவிர எக்கச்சக்கமான அவதாரங்களை திருமால் ஆகட்டும் அல்லது அவருக்கு இன்னொரு பெயரான விஷ்ணுவாகட்டும் எடுத்திருக்கின்றார்கள். ஏன் வடநாட்டில் புத்தரை திருமாலின் அவதாரமாகத்தான் வழிபடுகின்றார்கள். அப்படித்தான் மோகினியும், சிவனுக்கும் மோகினி அதாவது விஷ்ணுவின் பெண் வடிவம், இருவருக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். ஐயனார் என்றும் சொல்வதுண்டு, இரண்டும் ஒன்று என்று சொல்வார்கள். ஐயனார் சுவாமியும் ஐயப்பன் சுவாமியும். இந்த சரணம் ஐயப்பா திரைப்படம் 80 வெளியான வண்ண திரைப்படம். பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். கே ஜே ஜேசுதாஸ் தானே பாடி நடித்திருக்கின்றார் இந்த காட்சியில். திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் தசரதன். சரணம் ஐயப்பா திரைப்படத்தில் ஜெயபாரதி, ராதா ரவி, நவரசத்திலகம் முத்துராமன், எம் என் நம்பியார், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கமலஹாசன், சரத்பாபு. சரணம் ஐயப்பா திரைப்படம் 80 வெளியான வண்ண திரைப்படம். பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். கே ஜே ஜேசுதாஸ் தானே பாடி நடித்திருக்கின்றார் இந்த காட்சியில். திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் தசரதன். சரணம் ஐயப்பா திரைப்படத்தில்

ಅನುಕ್ರಮ ಏನ್ ರಜನಿಕಾಂತ್, ಕೆ ಭಾಗ್ಯರಾಜ್, ಶ್ರೀಪ್ರಿಯಾ, ಭೂಪತಿ, ಭೂಪತಿ ಯಾರ್, ಮನೋರಮಾವಿನ್ ಮಹನ್ ಭೂಪತಿ, விஜயன் மற்றும் பலரும் நடித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு பக்தி திரைப்படம். ஜேசுதாஸ் தானே நடித்து பாடிய பாடல், பூவை செங்குட்டுவன் இயற்றியது. கேட்டு பார்க்கலாமா பாடலை? பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால்

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதி, பிரபல பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் நடித்து பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் சரணம் ஐயப்பா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் மலர்களிலே அவள் மல்லிகை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை, ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு அந்த காலங்களில் வெளியாகி பாடல்களும் பிரபலமாக இலங்கை வானொலியில் ஒலித்தன. மலர்களிலே அவள் மல்லிகை, இதுதான் திரைப்படத்தின் பெயர். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலை பி ஜெயச்சந்திரனும் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்று ஒரு நடிகர் இருந்தார் அல்லவா, அவர் இளைஞனாகி கதாநாயகனாக நடித்தார் என்றும், சங்கீதா கதாநாயகியாக நடித்தார் என்றும் கூறப்படுகிறது. திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை. அருமையான ஒரு பாடல் இது, பூவை செங்குட்டுவன் எழுதியது. இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன்.

கண்ணன் வரவும் கன்னி உறவும் காதல் கீதம் பாடும் சிந்து நதியோரம் தென்றல் விளையாடும் கண்ணன்.

கன்னியிளமயில் சின்ன மணிக்குயில் என்னை நெருங்கிடும் போது எண்ணம் போகும் தூது. கையிரண்டில் அள்ளி காதல் கதை சொல்லி

ஹாய் சிந்து நதியோரம் தென்றல் விளையாடும் கண்ணன் வரவும் கன்னி உறவும்

சின்னஞ்சீறு சிட்டு உந்தன் கைகள் பட்டு தன்னை மறந்திடும் போது தனிமை என்பதேது. மொட்டை விழுந்த முல்லை

மங்கை அழகே மலை அருவி பொங்கிப் பெருகிடும் என் மனம்.

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கங்கை அமரன் இசையமைத்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் மலர்களிலே அவள் மல்லிகை. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா, கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் என்று. இன்னொரு அழகான பாடலையும் உங்களுக்காக தந்தால் எப்படி இருக்கும்? குழந்தைகள் பாடுவது போல இந்த பாடல். அதாவது சரி, இந்த பாடல் பி சுஷீலாவும் ஜோதி கண்ணாவும் பாடியதாகவும் கூறப்படுகிறது. பி சுஷீலா தனித்து பாடியதாகவும் கூறப்படுகிறது. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் வாயிலாக எஸ் பி முத்துராமன் இயக்குநராக அறிமுகமானார் என்று கூறியிருந்தேன். குழந்தைகளுக்கான பாடல் என்று நாம் இதை எடுத்துக்கொண்டால் அருமையாக இருக்கும். சரி, இப்பொழுது அந்த பாடலை உங்களுக்காக வழங்குகின்றேன். பூவை செங்குட்டுவன் எழுதியது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். எம்ஜிஆர் திரைப்படத்திலும் ஒரு அழகான பாடலை எழுதி கொடுத்தார். எம்ஜிஆர் பாணியிலேயே எழுதி கொடுத்தார் பூவை செங்குட்டுவன். அந்த பாடலோ மிகவும் பிரபலமானது. சாணக்கியா இயக்கத்தில் 1968 JR மூவிஸ் புதிய பூமி கருப்பு வெள்ளி திரைப்படம் வெளியானது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஷீலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் புதிய பூமியில். மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். எம்ஜிஆர் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் எம்ஜிஆருக்காக. அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.

உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பே

நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னையாளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பே

இல்லை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் புதிய பூமி, எம்ஜிஆர் திரைப்படம். ஆம், பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு பாடல். இடம்பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. 73 அருண் பிரசாத் மூவி சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியாகி வெற்றி நடை போட்ட திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பி சுஷீலா எல் ஆரீஸ்வரி பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ். திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் பி மாதவன் அவர்கள் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய அருண் பிரசாத் மூவிஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். திரைப்படத்தில் இரண்டு நாயகர்கள், சிவகுமார் அவருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா, மற்றொருவர் விஜயகுமார் அவருக்கு ஜோடியாக விதுபாலா. இந்த பாடல் காட்சியில் ஜெயசித்ராவும் விதுபாலாவும் பாடலை பி சுஷீலாவும் எல் ஆரீஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். ஆம், இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கவிஞர் முத்துலிங்கமும் அறிமுகமானார் என்று பல தடவை கூறியிருக்கின்றேன். சரி, இது பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றே உருவானது, அதை கொண்டாடும் நன்னாள் இது. பெண்

பணத்தாலு உலகத்தை விலை பேசடி, பண்பாடு என் போர்க்கு பதில் கூறடி. நாணமென்பார் அச்சமென்பார் நமக்கேனடி? அடிமை நிலை அந்த காலம், புதுமை நிலை இந்த கோலம். காலம் மாறும் வேளையிலே கோலம் மாறுமடி. மேலை நாட்டு உறவினிலே ஆவல் மீறுதடி. வா புது உலகையே நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம்.

பொன்னானது பெண்ணுள்ளமே பொன்னானது பெருமைக்கந்தை உருவானது அதை கொண்டாடும் நன்னாள் இது. வெறும் கையில் முழம் போடக்கூடாதடி,

மா உள்ளபடி ஒன்றே ஒன்று உனது வழி எங்கே சொல்லு. ஆசை வளரும் மனதினிலே தேவை அதிகமடி, ஆடை குறையும் புதுமையிலே மோகங்கூடுமடி. வா அன்பு வழியை நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம். பாரதி கண்ட பெண்ணிடம் நல்ல பண்பையும் பாரடி. பணிவுடன் நெஞ்சில் கனிவுடன் வாழ சொன்னதை கேளடி. பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றே உருவானது, அதை கொண்டாடும் நன்னாளிது. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது, பி சுஷிலா எல்ஆர்ஈஸ்வரி இணைந்து பாடியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் ஜி கே வெங்கடேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக நான் வழங்கியதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்களையும் உங்களுக்காக நான் வழங்க காத்திருக்கின்றேன் என்ற நற்செய்தியையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிகள் செல்லலாம். வளமை போன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்கள் அமோக வரவேற்புடன் காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது என்று நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உங்கள் கருத்து பரிமாற்றங்கள், உங்கள் குறுஞ்செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் நான் ஒளிபரப்பினாலும் நீங்கள் கேட்ட பாடல்களாகவே நினைத்ததாகவும் கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. மீண்டும் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு அமைகின்றது என்றதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல்களாக புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி நல்ல பாடல்களுடன் காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஒரு வரையில் இரு பாடல்கள் எப்படி ஆரம்பிக்கப் போகின்றது. ஒரு பாடல் ஒலித்தால் அதுக்குள் உள்ளே இருக்கும் ஒரு வரியை ஒலியை எடுத்து வந்து அந்த பாடலின் முதல் வரியாக காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு வரியின் இரு பாடல்கள் நீங்கள் தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கவனித்துவிட்டு இது வரவில்லை என்றால் எனக்கு சொல்லலாம், நிச்சயமாக அது வரும். கவனிப்பது உங்கள் பொறுப்பு. அற்புதமான ஒரு நிகழ்வாக ஒரு வரியின் இரு பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய முதல் பாடல் காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது, கால நேரத்தை அலங்கரிக்க வருகின்றது. இதோ பாடல் காற்றலையில்.

ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான அட்டகாசமான பாடல்கள் தெரிவுகளுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் ஒரு வரியின் இரு பாடல்களுடன். நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். காற்றலையில் ஒழித்த பாடல்களுடன் அடுத்து வருகின்ற பாடல் என்னவென்று கேட்டு பார்ப்போம். இந்த பாடல் எங்கே எப்போ எப்பொழுது எங்கே இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தீர்களா? இதோ பாடல் காற்றலையில்.

திருப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. கருப்பாவெழுப்பாள் என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பாவெழுப்பாள் என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு.

துன்பவாழ்விலும் இன்பம் காணும் இந்த புரிவது சிரிப்பு, இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனிச்செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பது ஒரு வகை சிரிப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் இந்த புரிவது சிரிப்பு, இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கி

தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. இது அதிகாரிகளில் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின்

Ya,

సందా మంద ఎవను ధర మాట.

0: காட்டளையில் அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள்.
1: சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன், பெரிய மனுஷன்.

பெரிய மனுஷன் செயல பார்த்து சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.

0: Padilla, Padilla, Padilla, Padilla, Padilla.
1: உள்ள கோலத்தை கூட்டி வச்சு மல்லல் வேஷம் போடு, உள்ள கோலத்தை கூட்டி வச்சு மல்லல் வேஷம் போடு, ஒழிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு தம்மன் போல் பேசு, ஒழிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு தம்மன் போல் பேசு, நல்ல கணக்க மாத்தி நல்ல கணக்கை ஏற்றி நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாத்து. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன்.

0: வேண்டும்.
1: டேய் இருடா, இன்ன ஜோக்கே சொல்லடா.
0: அவள் மொத்த மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னாரா?

0: இருக்கிறாள்.
1: புட பேக்கர் மாயிருமாயிருக்கிறாள்.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அற்புதமான பாடல் தெளிவுகளுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரில் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண்.

துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில்

சிரிப்பு ரொம்ப நல்லா தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன் வல்லே

அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டு.

காட்டிலையில் ஒழித்தொழிந்தது அற்புதமான ஒரு பாடல். எப்பொழுது எங்கே கேட்டாலும் உண்மையில் மனதில் கண்ணீர் வைக்க வருகின்ற ஒரு பாடலாக காட்டலையில் ஒழித்தொழிந்தது. தண்ணீரிலே மேனுண்டு தரையில் மானுண்டு மாத்தி வச்சா தீந்து விடும் கணக்கு என்று சொல்லி பாடல் கரை ஒழித்தொழிந்தது. தண்ணீரில் மீன் இருக்கத்தான் வேண்டும், தரையிலே மான் இருக்கத்தான் வேண்டும். மானக்கொண்டே தண்ணீர் வைத்தாலும் மீனக்கொண்டே தரையில் வைத்தாலும் இரண்டுமே இறந்துவிடும். அப்படியாக சொல்லி அற்புதமான ஒரு பாடலாக காற்றலில் ஒழித்து வந்தது. எப்பொழுது யார் எங்கே கேட்டாலும் இந்த பாடலுக்கு அடிமையாகாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்றால் நான் சொல்ல தோன்றும். அப்படியான ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமாக காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றதை நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்கின்ற உங்களுக்கும் அளவில்லா ஆனந்தம் அடைவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து வரும் பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். இதோ பாடல் காற்றலையில்.

காற்றலையில் ஒழித்து வருகின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டிருந்தேன். ஒருவரையில் ஒரு பாடல்கள், மஞ்சளில் ஆரம்பித்து மஞ்சளில் முடிகின்றது இன்றைய பாடல். இடையினடுவே வேற வேற பாடல்கள் வந்தாலும் மங்களகரமாக முடிகின்றது இன்றைய மன்னிக்கவும், இன்றைய ஒருவரியில் இரு பாடல்கள், அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளாக காற்றலையில் ஒளித்தந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நான் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தேன். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று நம்பிக்கொண்டு நன்றி வணக்கம் அன்பான உறவுகளே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

கேட்ட அந்த பாடல் மின்சார கனவுத்திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசைக்கோளங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ் தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க. அந்த சிங்கிள் பேரண்ட், ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளவு பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு கலங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வை ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியாக இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவரை மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கெட்ட உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தா லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குது இல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுனா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மன குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீதி நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கை ஒலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசை ஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு என்கின்ற பாடல்

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லவினியர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மு ராஜலிங்கம்.
1: வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசைச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் SP பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

0: சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.
1: பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழ

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணத்தி அளத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். ஆம், புத்தாண்டு பிறந்துவிட்டது. ஆங்கில புத்தாண்டு 2021 முடிவடைந்து 2022 ஆண்டிற்குள் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி புத்தாண்டின் முதல் மறக்க முடியுமா நிகழ்ச்சியாக அமைந்து கொள்கின்றது. பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லதொரு சுபீட்சத்தை, மனதிற்கு சுகந்தரும் வாழ்வை அமைத்து தர வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சகல சௌபாக்கியங்களையும் எல்லோரும் பெற்று சிறப்புடனே இனிதே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அருளும் ஆசியும் அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். சினிமாவில் என்று பார்த்தால் அவருடைய முதல் பாடல் கந்தன் கருணி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. 67 வெளியானது. மாபெரும் பொருட்செலவில் இந்த திரைப்படத்தை ALS நிறுவனம் சார்பாக ஏ.எல். சீனிவாசன் தயாரித்தார். எத்தனையோ நடிக நடிகையர் இந்த திரைப்படத்தில் அற்புதம் படைத்திருந்தார்கள். இதிலே கந்தனாக, முருகனாக நடித்தவர் சிவகுமார், தெய்வானியாக கே.ஆர். விஜயா, வள்ளியாக ஜெயலலிதா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, கே.பி. சுந்தராம்பாள், இன்னமும் அந்த காலத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய அற்புதமான நடிக நடிகையர் எல்லோரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். நடிகையர் திலகம், சாவித்ரி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி. சுஷீலாவும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பூவை செங்குட்டுவன். இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம், கே.வி. மகாதேவன். இந்த திரைப்படத்தில் சிறப்பான இசையை வழங்கியமைக்காக சிறந்த இசையமைப்பாளர் என அகில இந்திய ரீதியில் தேசிய விருதை பெற்றுக் கொண்டார் திரைசை திலகம், கே.வி. மகாதேவன். கே.வி. சுந்தராம்பாளுக்கும் சிறந்த பாடகி விருது கிடைத்தது. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாருடன் கே.ஆர். விஜயாவும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும், சூலமங்கலம் ராஜலட்சுமி கே.ஆர். விஜயாவுக்காக பின்னணி பாட, பி. சுஷீலா கலைச்செல்விக்காக பின்னணி பாடியிருக்கின்றார். இது பூவை செங்குட்டுவன் எழுதிய முதல் பாடல். சினிமாவிலும் இதுதான் முதல் பாடல். ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகும் முன்னரே இன்னொரு திரைப்படம் வெளியாகிவிட்டது. அதனை பின்னால் பார்க்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கந்தன் கருணை, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. 67 கந்தன் கருணை வெளியானது என்று கூறியிருந்தேன். அதற்கு முன்னரே கௌரி கல்யாணம் என்ற திரைப்படம் சரவணா பிலிம் சார்பில் ஜி என் வேலுமணி தயாரிக்க கருப்பு வெள்ளையில் வெளியாகிவிட்டது. இந்த திரைப்படத்திலும் இடம்பெற்ற இந்த பாடலை பி சுசீலாவும் சீலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடியிருக்கின்றார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் EMS விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர். இதற்கும் முன்னர் இடம்பெற்ற பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் இறையருட்செல்வர் EP நாகராஜன். கௌரி கல்யாணம் திரைப்படம் 66 வெளியானது. இந்த திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, ஷீலா, பண்டரிபாய் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் நடிகை ஷீலாவும் ஜெயலலிதாவும். ஜெயலலிதாவுக்கு பி சுஷீலா பாட, சூலமங்கலம் ராஜலட்சுமி ஷீலாவுக்காக பாடியிருக்கின்றார். இதுவும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். கந்தனை பற்றி கந்தன் மேல் பாடல்கள் எழுதுவதென்றால் பூவை செங்குட்டுவனுக்கு அல்வா சாப்பிடுவதைப் போல. எத்தனையோ தனிப்பாடல்களும் கந்தன் மேல் எழுதியிருக்கின்றார். திரைப்படங்களிலும் அவ்வாறே. கந்தன் கருணை திரைப்படத்தில் முதலில் ஒலித்த பாடல் ஒரு பக்தி பாடலாகத்தான் முதல் தனிப்பாடலாக இருந்தது. அதனை திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். அது அருமையாக இருக்க கந்தன் கருணை திரைப்படத்தில் அவருடைய பாடலை எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் AL சீனிவாசனும் AP நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

வாய் மணக்கோ எதிர்ப்புகழை முருகா உன்வேல் தடுக்கும்.

தடக்கம் சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன், சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன்.

വെയിൽ തടുക്കും മുരുക, വെയിൽ തടുക്കും തിരുപ്പുകഴ പാട പാട ആയി മണക്കും. കേട്ട പാടൽ പൂവൈ സെങ്കുട്ടുവൻ എഴുതിയത്, ഗൗരി കല്യാണം திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் எழுதிய அருமையான சில பாடல்களின் தொகுப்பாக இன்றைய மறக்க முடியுமா உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஒரு நல்ல கணவன், ஒரு சிறந்த ஆடவன் எப்படி இருக்க வேண்டும் என இந்த பெண் அறிவுரை கூறுகின்றாள் பாடல் வாயிலாக. காட்சியில் ஸ்ரீ வித்யா ஸ்ரீகாந்திற்கு அறிவுரை கூறுகின்றார். பாடலை வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. 1978 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் மதுரை திருமாறன். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராணி ராஜலட்சுமி திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான ஒரு அறிவுரை பாடல். ஆடவன் என்றால் அந்த வலிமை வேண்டும், மன வலிமை இருக்க வேண்டும் என்பதனை, அது மாத்திரமல்ல உடல் பலமும் இருக்க வேண்டும் என்பதனை இந்த பாடல் வாயிலாக கூறுகின்றாள் பாடல் நாயகி. திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீவித்யாவிற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. பாடலை கேட்கலாமா? நல்ல கணவன் மனைவி உறவிற்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்பலாம். கூச்சமில்லாமல் ஒலிபரப்பலாம். எல்லோரும் கேட்டு மகிழ்வார்கள். நல்ல கணவனுக்கு மனைவியானவள், அந்த கடவுளுக்கே நன்றி கூறுவாள்.

நம்பும் மனிதனையே உலகம் நம்பும். இந்த தத்துவமே இல்லறத்தில் நல்லது செய்யும். நல்ல கணவனுக்கு மனைவி

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. நேயர்களே, பூவை செங்குட்டுவன் பழம்பெரும் கவிஞர். அவர் எழுதிய பாடல்கள் சிலவற்றை மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான மற்றொரு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் அவர்களே. இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமி. அந்த காலங்களில் 72 இந்த திரைப்படத்தில் நடித்தார் ஒரு நடிகை ராஜலட்சுமி என்று. பின்னாட்களில் 80களில் சங்கராபரணம் ராஜலட்சுமி, அவர் வேறு ஒருவர். இவர்களுக்கு முன்னர் இன்னொரு ராஜலட்சுமி இருந்தார் தமிழ் சினிமாவில், அவர் வேறு ஒருவர். கனிமுத்து பாப்பா திரைப்படம்தான் மாபெரும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம். ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா, புதுமுகம் ராஜலட்சுமி, ஸ்ரீதேவி, ஸ்ரீகுமார் இவர்கள் இருவரும் சிறியவர்கள் அந்த திரைப்படம் வெளியான போது. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. அதிகமான திரைப்படங்களுக்கு இசையமைக்காத டி வி ராஜு. எஸ்பிபி பாடிய இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமியும். இது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம். இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். காலங்களே காலங்களே, காதலிசை பாடுங்களே. பாடப்பாடராகும் பார்வை போடும் தாளம், பாடப்பாடராகும் பார்வை போடும் தாளம், நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே. ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வருவது வரட்டும் பயம் எதற்கு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வரும்

புருவாகம் சொர்க்கமே, ஹோட்ரே ஹோட்ரே ஹூ, ஹோட்ரே ஹோட்ரே ஹூ, ஹோட்ரே ஹோட்ரே ஹூ, ஹோட்ரே ஹோட்ரே கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் அது. பூவை செங்குட்டுவன் பாடல் எழுத சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமலை தென்குமரி. திருமலை தென்குமரி அதாவது திருமலை திருப்பதி, அங்கிருந்து தென்குமரி கன்னியாகுமரி வரை, திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரை புனித யாத்திரை மேற்கொள்ளும் கதை இது. இதுதான் இந்த திரைப்படத்தின் அடிப்படை கதை. சீர்காழி கோவிந்தராஜன், சிவகுமார், குமாரி பத்மினி, சுருளிராஜன், மனோரமா மற்றும் பலரும், ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த திருமலை தென்குமரி திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு வண்ண திரைப்படம். 1970 ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் சிறப்பாக பாடல் இசைத்தமைக்காக தமிழ்நாட்டின் சிறந்த பாடகர் விருதை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பெற்றுக்கொண்டார். திருமலை தென்குமரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன். பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, உன் கோயில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா, குருவாயூரப்பா

கேட்ட பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் பூவை செங்குட்டுவன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்று பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களைத்தான் நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் சில நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் அந்த வரிசையில் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சரணமையப்பா. 1980 வெளியான வண்ண திரைப்படம் சரணமையப்பா. ஐயப்பனை பற்றி இதற்கு முன்னரும் ஒரு தடவை நான் கூறியிருக்கின்றேன். ஐயப்பன் சிவனுக்கும் மோகினி என்ற விஷ்ணுவின் அவதாரம். மோகினி என்பவள் விஷ்ணுவின் பெண் வடிவம். நீங்கள் யோசிக்க